நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 10 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாள் புதன்கிழமை. இனி சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: சுத்த சாவேரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: நீத்தார் பெருமை மூன்றாம் அதிகாரம் 10வது குறட்பா.

எல்லா உயிர்கள் மீதும் அருள் உடையவராக நடந்து கொள்வதால் அந்தணர் என்று சொல்லப் பெறுபவர் பற்றினை விட்ட துறவியராவர்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் ராமஜோதி அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ஜா சலேத் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள். புற்றுநோய் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 8:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் வழங்கும் வனம் நமது வளம் வன மகோத்சவ் வார சிறப்பு தொடர். கோடியக்கரை வன விலங்குகள் பறவைகள் சரணாலயம் குறித்து தகவல்கள் தருகிறார் திருச்சிராப்பள்ளி சரக வன பாதுகாவலர் ஆர் காஞ்சனா அவர்கள். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்த் தலைப்பில் என்னதான் வேணும் தேசிய மருத்துவர்கள் நாளில் மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷா நந்தினி மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் ஆகியோர் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாகமூட்டம் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். தங்க மகன் ஜென்டில்மேன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம். இதில் மறந்த பெயர் மறக்காத முகம். 1:00 தேனிசை கீதங்களோடு வலம் வரும் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பருத்தி முன்னோடி திட்ட உழவர் பெருவிழா வானொலி தொகுப்பு. 2:30 கிராம சமுதாயம். பச்சை நிறமே பச்சை நிறமே வன மகோத்சவ் சிறப்பு தொடர். 3:00 வரும் இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வன கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ்

0: பண்ண கொள்ளுங்கள். இடைக்கால கீதங்களோடு இதுமாய் வரும் பொன் மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து. வழங்குகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் கே சி தீபதர்ஷினி அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். தமிழ் பழகு தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில். ஏழு 25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொளுத்தவருக்கு கொள்ளு நாமக்கல் வீசானம் யாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இசைக்கும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 9 மணிக்கு அரங்கிசை ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்கள் வாசித்துள்ள வீண இசை கேட்டு ரசிக்கலாம். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை விளம்பரம். டிவி ராமானுஜா சார்லோ அவர்கள் வயலின், அமிர்தராஜன் அலூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு அரங்கிசையில் பண்டிட் சுதீர் பாண்டே அவர்களின் தபேலா இசை கேட்டு ரசிக்கலாம். வித்வான் NS கல்யாண்ராமன் அவர்கள் மிருதங்கம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். இனி கேட்கலாம்
1: தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம் நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள்.
2: சேரிடம் அறிந்து சேர். காந்தத்தை சார்ந்த இரும்பு காந்தமயமாக மாறுவதைப் போல நாம் சேரும் நண்பர்களின் நல்ல குணங்கள் தீய குணங்கள் நம்மிடம் வந்து சேரும். தாய், தந்தை, தமையன், சுற்றம் இவர்களை மாற்ற முடியாது. சேர்ந்துதான் இருக்க வேண்டும். பின் யாரிடம் அறிந்து சேர்வது? நண்பர்களிடமா? பழகி அறிந்து கொண்டு விலகிவிட முடியுமா? அதற்குள் அவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டு விடும். சேர்கின்ற இடம் தீயதா நன்மை பயக்குமா என அறிவதற்குள் ஆயுள் முடிந்து போய்விடும். பின் என்னதான் சொல்லுகிறாள் அவ்வை? சேரிடம் அறிந்து சேர் என்பதை மேலாக பார்த்தால் அப்படித்தான் நமக்கு தெரிகிறது. அப்படித்தான் இதுவரையிலும் நமக்கு அர்த்தம் புரிந்து கொண்டிருக்கிறது. நாம் பழகும் நபர்கள் அறிந்து புரிந்து சேர வேண்டும். கல்வியாளர்களை நாடி சேர வேண்டும். ஒழுக்கமுள்ளவர்களை நாடி சேர வேண்டும். நல்ல குருவை அறிந்து சேர வேண்டும். நல்ல ஒழுக்கம் நேர்மை உண்மை உள்ள கணவனை அடைய வேண்டும். நல்ல பண்பாடு உள்ள மனைவியை அடைய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் அறிந்து கொண்டு ஆராய்ந்துதான் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அது வாழ்க்கையின் நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? அப்படியெனில் சேரிடம் அறிந்து சேர் என்று அவ்வை சொன்னாலே, சேரிடம் அறிந்து சேர் என்றால் எப்படி அதை பொருள் கொள்வது? 452 குறளில் நிலத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பு அது ஆகும் அறிவு என்கிறான். நிலத்தின் இயல்புக்கு தக்கவாறு நீரின் இயல்பு நிறத்தாலும் சுவையாலும் மாறுபடும். அதுபோல இனத்தின் இயல்புக்கு தக்கவாறுதான் அறிவின் தன்மை மாறுபடும் என்கிறான். மனிதனுடைய அறிவைத்தான் அவன் சொல்லுகிறான். இந்த உயிரானது நீர்மை உள்ளது, எதனோடாவது சார்ந்துதான் இருக்குமே தவிர தனித்து செயல்பட முடியாது. உடலோடு செயல்படுவது உயிர், உயிரோடு சேர்ந்தது அறிவு. உடலை விட்டு உயிர் செல்லுமாயின் அறிவும் உயிரோடு செல்லும், உடலோடு அல்ல. ஆகவே உயிரோடு உள்ள அறிவு தன்னை உணர்ந்து சேருகின்ற இடத்தை அறிந்து சேர்ந்தால் அந்த உயிர் மேன்மை அடைந்து வணங்கப்படும். அதைத்தான் அவ்வை உள்ளார்ந்த அர்த்தமாக வைத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதற்கு இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு தர முடியும். சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, சீவனார் சிவனாரை அறிகிறார், சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவன் ஆயிட்டு இருப்பாரே என்று திருமந்திரம் சொல்லுகிறது.

0: சீவன் என்றால் உயிர். இந்த உயிர்தான் சிவன். சிவனும் சிவனும் ஒன்றுதான், வேறு வேறு இல்லை. இந்த சீவனானது, அதாவது உயிரானது, சிவனாரை அறிகிறார், தெரிந்து கொள்ளவில்லை. சீவனார் உயிரானது சிவனை தெரிந்து கொண்டால் ஜீவனாரும் சிவனாக மாறிவிடுவார். அப்பொழுது அவர் வணங்கப்படுவார். ஆகவே இந்த சீவன் தன் சீவனை உணர முற்பட வேண்டும். அப்படி சிவனை அடைய சேரிடம் சேராமல் இந்த உடம்பின் தேவையற்ற இன்பங்களுக்காக சேராத இடத்தில் போய் சேருகிறோம். புகை, மதுபோதை, தீய பழக்கங்கள் அனைத்தும் தீய நண்பர்களால் வருவதுதான். அதனால்தான் பெரியவர்கள் சத்சங்கத்திலே சேருங்கள் என்றார்கள். இன்னொன்றும் சொல்கிறேன். சீதையை கவர்ந்து சென்றான் ராவணன். இலங்கையை காக்க வந்தால் இலங்காதேவியும் இனி அழிவு வந்தது என புறப்பட்டு போய்விட்டாள். அண்ணன் ராவணன் செய்தது அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பானது என தம்பியாகிய கும்பகர்ணனும் விபீஷணனும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் ராவணன் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். செஞ்சோற்றுக்காக கும்பகர்ணன் அதர்மத்தோடு இருந்து அழிந்து போனான். ஆனால் விபீஷணன் எவ்வளவோ தர்மத்தை எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேளாமல் அவனை இகழ்ந்தான். அறத்தோடு சேர்ந்தால்தான் தர்மத்தோடு வாழ முடியும் என அறிந்து புரிந்து ராமனோடு சேர்ந்தான் விபீஷணன். அறத்தோடும் தர்மத்தோடும் சேர்ந்தால்தான் நாமும் அறத்தோடும் தர்மத்தோடும் வாழ முடியும். ஆனால் அறத்திற்கும் தர்மத்திற்கும் புறம்பான நண்பர்களோ உறவினர்களோ மற்ற மனிதர்களோ மற்ற யாருடனோ நாம் சேர்ந்தால் நாம் அவர்களைப் போலவே மாறிவிடுவோம். யாருடன் சேர்கிறோமோ அப்படித்தான் இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கும். நம் வீட்டிலும் நம் குடும்பத்திலும் சேரிடம் அறிந்து சேர வேண்டும். நம்முடைய உயிரை மேம்படச் செய்ய வேண்டும். நாம் அனைவராலும் வணங்கப்படுகிற நல்ல மனிதனாக வாழ வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கிற போதே உயிரானது சரியாக சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்துவிடும் என்பதை அவை சொல்கிறாள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் எஸ் ராமஜோதி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

அன்பு மலர்ந்து ஆனந்தம் பொங்கி இன்னல்கள் நீங்கி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் பெங்களூர் ஏ ஆர் ரமணியம்மாள் பாடியது.

துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக இறைவனை இனிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆனி திங்கள் 17 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்தி சுருள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு பல்வேறு வேளாண் சார்ந்த பயிற்சிகள், நவீன தொழில்நுட்பங்கள், செயல்முறை விளக்கங்கள், விழிப்புணர்வு நிகழ்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மண்வளம் பாதுகாப்போம் இயக்கம், கேட் பச்சாவோ அபியான் என்ற விழிப்புணர்வு நிகழ்வு மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் சென்ற ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை விஷமில்லா விளைச்சலுக்கு வளமான இயற்கை விவசாயம் குறித்த ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. பயிற்சியில் இயற்கை வேளாண்மை, இயற்கை இடுபொருட்கள் தயாரித்தல், பசுந்தாள் உர பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நா புனித்தவதி அவர்கள். நிகழ்ச்சியில் வேளாண் இடுபொருட்கள் தயாரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியில் ஐந்திலை கரைசல் குறித்து எடுத்துரைத்தார் உழவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் ராதிகா அவர்கள். மேலும் வேளாண் இடுபொருட்களை சந்தைப்படுத்துதல், சமச்சீர் உர பயன்பாடு, மண்வள பாதுகாப்பு, மண் பரிசோதனை, மண்வளத்திற்கு ஏற்ப உரமிடுதல் போன்ற தலைப்புகளின் கீழ் தொழில்நுட்ப வல்லுநர்களால் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் இனி
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 1 தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் துவங்கி வட கேரள பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதுள்ள சூழலில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய

0: பயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக, தற்போதுள்ள பருவ சூழல்ல கால்நடைகளை கோமாரி நோய் தாக்கும் அபாயம் இருக்கு. கோமாரி நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசி கண்டிப்பாக செலுத்தணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி கோமாரி நோய்க்குரிய தடுப்பூசிய கால்நடைகளுக்கு செலுத்தும் பணியை விவசாயிகள் மேற்கொள்ளணும். அடுத்ததாக, நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலைக்காய் ஏலம் நடந்துச்சு. நிலக்கடலை ஒரு குவிண்டால் 8,100 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
1: இனி கேட்கலாம். உழவர் நண்பர்களே, கோ1 நட்சத்திர மல்லிகை என்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் 2019 உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த மலர் வகையாகும். சாகுபடிக்கான வயது 6 முதல் 8 மாதமாகும். கோ1 நட்சத்திர மல்லிகை வருடம் முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது. ஒரு ஹெக்டருக்கு 7.41 டன்கள் மகசூலை தரவல்லது. மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், சேலம், திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் பயிரிட உகந்ததாகும். கோ1 நட்சத்திர மல்லிகையின் முக்கிய சிறப்பம்சங்களாவன தனித்துவமான மொட்டு மலர் அமைப்பு. அதாவது, இதன் மொட்டுகள் தடிமனான இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். மலரும் போது அவை பளிச்சென்ற வெண்ணிற இதழ்களுடன் நட்சத்திர வடிவில் காட்சியளிக்கும். நீண்ட காம்பு கொண்டிருப்பதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக இருக்கும். பாரம்பரிய மல்லிகை வகைகள் குறிப்பிட்ட காலங்களில் மட்டுமே பூக்கும். ஆனால் இந்த வகை மல்லிகை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து மகசூலை தரும். நுகர்வோரை கவரும் வகையில் மென்மையான இதமான நறுமணத்தை கொண்டுள்ளது. இந்த மலர்கள் சாதாரண அறையின் வெப்பநிலையில் 12 மணி நேரம் வரை வாடாமல் இருக்கும். குளிர்சாதன வசதியில் 60 மணி நேரம் வரை புது பொலிவுடன் இருக்கும் என்பதால் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்ற மலராகும். மல்லிகை செடிகளை தாக்கும் பொதுவான பூச்சிகள் நோய்களை எதிர்க்கும் தன்மை உடையது இந்த கோ1 நட்சத்திர மல்லிகை. வாய்ப்புள்ள விவசாயிகள் கோ1 நட்சத்திர மல்லிகையினை சாகுபடி செய்து அதிக மகசூல் பெற்று வருமானத்தை அள்ளிடுங்கள். இவ்வாறு அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிவுரை. ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாகவே 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்த பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ளுதல் வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மையினை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுக்கள் பெறுவதோடு வீரிய நாற்றுக்களாக உருவெடுக்கும். மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1 முதல் 5 தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடி மின்னலுடன் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் விவசாயிகள் வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிர்களுக்கு மண்ணணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். கொடிவகை பயிர் பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் தூண்களை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும். போதுமான முட்டுகளை கொடுக்க வேண்டும். காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டம் உரமிடுதல் நல்ல பயனளிக்கும். பூக்கும் காய்க்கும் பருவத்தில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தை நீர்ப்பாசனம் வழிவிடுதல் அல்லது இலை வழியாக தெளிக்க வேண்டும். மல்லிகை மலர் சாகுபடியில் பூ மகசூலை அதிகரிக்க இலை வழி தெளிப்பாக 1 லிட்டருக்கு 5 கிராம் இரும்பு சல்பேட், 5 கிராம் துத்தநாக சல்பேட்டை 30 நாட்கள் கால இடைவெளியில் தெளிக்க வேண்டும். எந்த ஒரு மருந்து தெளிக்கும் வேலைகளையும் கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளுதல் கூடாது. கால்நடைகள் வளர்ப்போர் கால்நடைகளை மின்கம்பம் மரத்தடியில் கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பாக கொட்டகைகளில் கட்டி வைக்க வேண்டும். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் ஆலோசனை. தற்போது விதைக்கென சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யும் பருவமாதலால் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு தேவையான

0: விதை குமிழ்களை, அதாவது 500 கிலோ விதைகளை விதை நேர்த்தி செய்து விதைப்பது அவசியம். விதை நேர்த்தி செய்ய 1 கிலோ விதை வெங்காயத்திற்கு 10 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விரிடியினை விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு கலந்து நிழலில் உலர வைக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதை குமிழ்களை 15-10 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
2: நான் டாக்டர் மேகநாதன் குழந்தை நல மருத்துவர் பேசுறேன். உங்க எல்லாத்தையும் ஒரு சின்ன கேள்வி, எப்பவுமே நம்ம டாக்டரை பார்க்க போகும்போது நம்ம வந்து போனோடனே சரியாகணும், நிறைய மெடிசன் எழுதி கொடுக்க கூடாது அப்படி ஒரு எதிர்பார்ப்போட போவோம். அதே மாதிரி ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் என்னென்ன எதிர்பார்க்கறாங்கன்னுட்டு நிறைய பேர் தெரியாது. அதனாலதான் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில உங்க கூட பேச வரேன். ஒரு டாக்டர் பேஷண்ட் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத பத்தி பேசுவோம். நன்றி.
1: இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் (0431) என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இது மட்டுமில்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இணைய கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும்.

0: என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணையவழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின்கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் PM கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு

0: அமைப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 ஓவரில் இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று தேசிய மருத்துவர்கள் தினம். மேற்கு வங்க மாநிலத்தின் முதலமைச்சராக 14 ஆண்டுகள் பணியாற்றி வளர்ச்சிக்கு வித்திட்டு தனது சொந்த இல்லத்தை மருத்துவ சேவைக்கென மனமுவந்து அளித்த பிதான் சந்திரராய் அவர்களின் அளப்பரிய சேவையை போற்றும் வகையில் இவரின் பிறந்த நாளை தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றோம். மனிதகுலம் காக்கும் மகத்தான சேவையாற்றுவோர், உடற்பிணி போக்கும் உன்னத லட்சியம் கொண்டோர், நலம் நாடி வருவோரின் நடமாடும் தெய்வங்கள் மருத்துவர்கள். கொரோனா தீநுண்மி தொற்று சூழலிலும் ஓய்வின்றி உயிர்காக்கும் ஒப்பற்ற பணி செய்யும் உயர்ந்தோரை போற்றுவோம். திறமை, பொறுமை, நேர்மை, திறத்தோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயலாற்றும் மருத்துவர்களை மனதார பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதியாக சேவையாற்றிய எம் வெங்கைய நாயுடு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1949 இந்திய அரசின் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வீட்டு வசதித்துறை, வறுமை ஒழிப்புத்துறை போன்ற துறைகளின் அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெங்கைய நாயுடு அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. திரைப்பட பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், நடிகர் என பன்முகத்திறம் வாய்ந்த ஏமல மன்மதராஜு ராஜா என்ற ஏ.எம். ராஜாவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1929. திரைத்துறையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வெற்றிகரமாக இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் பயணித்தவர். 1950-60களில் அனைத்து முன்னணி கதாநாயகர்களுக்கும் பாடியுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் புகழின் உச்சியில் இருந்தவர். கன்னடத்தில் சில திரைப்படங்களில் நடித்தும் பல புகழ்பெற்ற பாடல்களை பாடியும் உள்ளார். குரலின் குழைவினால், மயக்கும் ஜாலத்தால் இசை ராகங்கள் இசைத்த இசைப்பறவை ஏ.எம். ராஜா. மெல்லிய நடையிலும் குழைவான குரலிலும் இவரின் பாடல்கள் கேட்க கேட்க இதம் தரும்.

சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்ற புல்லாங்குழல் இசைக்கலைஞர் ஹரிபிரசாத் சௌராசியா பிறந்த தினம் இன்று. ஹிந்துஸ்தானி இசையில் புகழ்பெற்றவரான சௌராசியா கட்டாக் அகில இந்திய வானொலியில் இசைக்கலைஞராக பணியாற்றிய பெருமை பெற்றவர். தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ஆளுமை மீனாட்சி சுந்தரம் ராமசுவாமி விஸ்வநாதன் என்ற விசுவின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1945. எழுத்து, இயக்கம், நடிப்பு என இயங்கிய கலை சிற்பி இவர். இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்திரிடம் உதவி இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் ஜொலிக்கத் தொடங்கினார். தில்லுமுல்லு, நெற்றிக்கண் போன்ற திரைப்படங்களில் இவரது வசனங்கள் ரசித்து மகிழ வைத்தன. மேடை நாடக பாணியை அழகாக ஒரு குடும்பத்துக்குள் புகுத்தி தனது வித்தியாசமான வசனங்களால் நம்மை வியக்க வைத்தவர். மணல் கயிறு, சம்சாரம் அது மின்சாரம், டௌரி கல்யாணம் போன்ற திரைப்படங்களில் யதார்த்தத்துக்கு உட்பட்டு நாடகத்தன்மையோடு வெள்ளித்திரையில் பல வித்தைகளை செய்தவர் விசு. கதாபாத்திரங்களுக்கு தகுந்தவாறு திரைக்கதை வடிவமைப்பதில் விசுவிற்கு நிகர் அவரே. இவரின் அரட்டை அரங்கங்களில் இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டது. 40 வருடங்களுக்கு மேல் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்தி ஒப்பற்ற கலைஞனாக மனிதனாக வாழ்ந்தவர் விசு. சம்சாரம் அது மின்சாரம், நீங்க நல்லார்க்கணும் போன்ற திரைப்படங்கள் தேசிய திரைப்பட விருதினை பெற்றுள்ளன.

0: நறுமணம் வீசி வந்தது. நாள் மலர்
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல மாறுமான்னு தெரியல, ஆனா ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கையே மாத்திடும். இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறது காலை மலர்.

அறிமுகமான புதுக்கவிதைகள் தேவைகளுக்கு ஏற்ப படைப்புகளை உருவாக்கிக் கொள்ளும் சுதந்திரத்தை படைப்பாளிகளுக்கு வழங்கியது. இதனால் தமிழுக்கு ஹைக்கு, சென்ட்ரியூ, லிமரிக், லிமரைக்கு, ஹைபுன், கசல், சூபி ஆகிய அயலக கவிதை வடிவங்கள் அறிமுகமாகின. புதிர் போட்டு விடைகாணும் இலக்கிய அமைப்பு ஜப்பானில் இருந்தது. அது ரெங்கா என அழைக்கப்பட்டது. 5 வரிகளில் 3 வரிகளில் ஒருவர் கவிதொடுக்க, இன்னொருவர் அடுத்த 2 வரிகளில் எதிர்கவிதை பாடுவது முறை. பின்னாளில் இது 3 வரிகளோடு முற்றுப்பெற்று புது வடிவமாக உருவானது. இது ஹோக்கு எனப்பட்டது. இதுவே ஹைக்கு என பின்னாளில் அழைக்கப்பட்டது. 5, 7, 5 என்பதாக ஜப்பானிய 17 அசைகள் கொண்டதாக அந்த யாப்பு முறை அமைந்தது. 1916 மகாகவி பாரதியாரின் ஹைக்கு பற்றிய கட்டுரை சுதேசமித்திரனில் வெளிவந்தது. அதன் பின்னர் பாரதிதாசன், சி மணி, சந்திரலேகா, தமிழ்நாடன், சுஜாதா ஆகியோருடைய ஹைக்கு பற்றிய கட்டுரைகள் பல இதழ்களில் வெளிவந்தன. 1974 வெளிவந்த கவிஞர் அப்துல் ரஹ்மானின் பால் வீதியில் சித்தர் பாக்கல் என்று வெளிவந்த கவிதைகளே ஹைக்கு கவிதைகளின் தொடக்கமாக அமைந்தன. 1984 கவிஞர் அமுத பாரதி வெளியிட்ட புள்ளிப்பூக்கள் தொகுதியே தமிழின் முதல் ஹைக்கு தொகுதியாகும். சான்றுக்காக ஒரு ஹைக்கு. மெழுகுவர்த்தியின் தீக்குளிப்பை அணைக்க வந்தவையே அணைந்தன ஐயகோ விட்டில்கள். இதன் பிறகு தமிழுக்கு அறிமுகமான வடிவம் சென்ட்ரியூ. ஹைக்கு இயற்கை உலகில் பார்வை செலுத்துகிறது எனில் மக்கள், பொருட்கள், நிகழ்வுகள் ஆகியவற்றின் மீது பார்வையை குவிப்பது சென்ட்ரியூ. இது நகைப்பா எனப்பட்டது. கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒரு வண்டி சென்ட்ரியூ என்கிற ஒரு தொகுப்பை வெளியிட்டார். இதுவே தமிழில் வெளிவந்த முதல் சென்ட்ரியூ நூலாகும். இது மானுட ஹைக்கு என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒரு சான்று, பழுப்பேறிய பற்கள், சோளக்கதிர், கண்களால் மெல்லும் பாட்டி. அதன் பிறகு தமிழுக்கு ஈழத்து மகாகவி ஒரு கவிதையை அறிமுகப்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் 5 வரிகளிலே ஒரு குறிப்பிட்ட யாப்பு முறையில் அமையும் கவிதையை லிமரிக் என்பர். இது வழக்கமாக முதன்மை பாத்திரத்தையும் அதன் பின்புலத்தையும் அறிமுகம் செய்யும். அடுத்தடுத்த வரிகள் செயல்

0: வரிகளை தொடங்கும். அதன் பிறகு இருக்கக்கூடிய வரிகளில் அந்த செயல் விரியும். கடைசியில் எதிர்பாராத வகையில் அந்த கவிதை முடியும். இது சந்தஹைக்கு எனப்பட்டது. மிக புனிதமானவை என்றோ சொல்லும் தரமற்றவை என்றோ எதையும் ஒதுக்கி வைக்காமல் அனைத்தையும் பாடுபொருளாக பாடக்கூடிய கவிதை வடிவம்தான் லிமெரிக் கவிதைகள். அதன் பிறகு தமிழில் வசன கவிதையாக, கட்டற்ற கவிதையாக ஹைபுன் என்கிற ஜப்பானிய வடிவத்தை தமிழில் நாகா துறைவன், பல்லவிக்குமார், மு முருகேஷ், சோலை இசைக்குயில் ஆகிய படைப்பாளர்கள் கூட்டாக இணைந்து அறுவடை நாளின் மழை என்கிற தொகுப்பாக வெளியிட்டனர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் காதலியோடு பேசுதல் என்கிற பொருளை உடைய கசல் கவிதைகளை அறிமுகப்படுத்தினார். கசல் பெரும்பாலும் காதலினால் ஏங்கிக் கிடக்கும் ஏக்கப் பாடலாக அமையும். 10ஆம் நூற்றாண்டில் தோன்றிய வடிவத்தை தமிழுக்கு தந்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவரே பின்னாட்களில் மேலை நாட்டவரால் உருவாக்கப்பட்டு இஸ்லாமிய மதம் வழியாக உள்வாங்கப்பட்டு தமிழுக்கு வந்துள்ள தத்துவமான சூபிக் தத்துவம் குறித்த கவிதைகளை சூபிக் கவிதையாக வெளியிட்டார். அதில் ஒரு கவிதை, இறந்தகால கவிஞர்கள் எழுதியது, நிகழ்கால கவிஞர்கள் எழுதுவது, வருங்கால கவிஞர்கள் எழுதப்போவது எல்லாம் ஒன்றுதான். எல்லாருமே இறைவனின் கவிதையை மொழிபெயர்க்கிறார்கள். சரியாக வருவதில்லை, அதனால்தான் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆம், இன்னும் இன்னும் புதிய வடிவங்களை உள்வாங்கி உருவாகிக் கொண்டிருக்கும் அயலக கவிதை வடிவங்கள் காலத்தின் குரலாகவும் சூழலின் குரலாகவும் ஒலிக்கின்றன. அதனாலேயே தமிழின் நீண்ட இலக்கிய பரப்பில் நிலைத்த இடம் நோக்கி வளர்கின்றன அயலக கவிதை வடிவங்கள்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ஜா சலீத் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசையில் காலை மலர்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பிரதமரிடம் ஈரான் அதிபர் எடுத்துக் கூறினார். அமைதி ஏற்படுவதற்கான புரிந்துணர்வு எட்டப்பட்டிருப்பதை இந்த பேச்சின்போது வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் கப்பல் போக்குவரத்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தடையின்றி செல்வதன் முக்கியத்துவத்தையும் ஈரான் அதிபரிடம் தாம் வலியுறுத்தியதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கிரீஸ் சென்றுள்ள அவர் அந்நாட்டு பொருளாதாரத்துறை அமைச்சர் கிரியகோஸ் பியரகாக்கிஸை சந்தித்து பேசினார். டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துதல் மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் பரஸ்பர நல்லுறவு வலுப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு வழிவகை செய்வது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு உலக அளவிலான விநியோக வழங்கலில் ஏற்பட்ட இடையூறுகளை தொடர்ந்து தற்காலிக நிவாரணமாக ஜூன் 30ஆம் தேதி வரை பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி பொருட்களுக்கு முழு சுங்கவரி விலக்கை மத்திய அரசு அறிவித்திருந்தது. உள்நாட்டு சந்தையில் பெட்ரோ கெமிக்கல் பொருட்களின் போதிய இருப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை படிப்படியாக சீரடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட பெட்ரோலிய வேதிப்பொருள் துறையில் சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வரி விலக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய

அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது. தான்சானியா கடல் பகுதியில் அமைந்துள்ள ஜன்சிபாரின் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு பாராட்டத்தக்கது என்று அந்நாட்டு அதிபர் ஹுசைன் அலி மியூனி தெரிவித்துள்ளார். ஜன்சிபாரில் அந்நாட்டு அதிபரை தான்சானியாவுக்கான இந்திய தூதர் விஸ்வதீப் தே சந்தித்து பேசினார். இந்தியாவின் முதலீடு மற்றும் மேம்பாட்டு பணிகள், தொழில் பயிற்சி மற்றும் புத்தாக்க நடவடிக்கைகள் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியதாக அமைந்துள்ளது என்று தான்சானியா அதிபர் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்பகுதிகளின் வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அறிக்கை தெரிவிக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. ஜம்முவின் பகவதி நகர் முகாமில் இருந்து முதலாவது குழுவினர் புறப்பட உள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரையை ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் குகை கோயில் வாரிய தலைவருமான திரு மனோஜ் சின்ஹா நாளை அதிகாலை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். 57 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த யாத்திரையொட்டி ஜம்மு காஷ்மீர் மற்றும் யாத்ரீகர்கள் தங்கியுள்ள முகாம்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநில மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். அனந்தபுரம் மாவட்டம் ஜந்துலூருவில் உள்ள மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் 1268 பேர் தங்களின் பட்டப்படிப்பை நிறைவு செய்துள்ளனர். அவர்களில் 56 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றவுள்ளார். கடந்த 2018 தொடங்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் 18 முதுநிலை மற்றும் 9 இளநிலை பட்டப்படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் ஆராய்ச்சி படிப்புகளிலும் மாணவர்கள் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். 16வது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பங்கேற்கிறார். ஜப்பான் பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அவர் இன்று மாலை புதுதில்லி வர இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருடைய இந்த பயணம் இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகளை வலுப்படுத்துவதுடன் பரஸ்பரம் மண்டல மற்றும் உலக அளவிலான விவகாரங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகை செய்யும் என்று வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை ஜப்பான் பிரதமருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பேச்சுக்களின் நிறைவாக இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு பதிவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக வேளாண்மை மற்றும் அணைகளின் நீரை தேக்கி வைப்பதற்கு சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மையம் அதில் கூறியுள்ளது. இதனிடையே வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெனிசுலாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 நெருங்கியுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 10,000 தாண்டியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.
வெனிசுலா தலைநகர் கராகஸ் மற்றும்

0: சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த வியாழக்கிழமை அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் ஏராளமான கட்டிடங்கள் சரிந்து விழுந்தன. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. 25,000 மேற்பட்டோர் இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 1,900 மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் 10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் ஏகா தலைமையிலான அணியில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை இளையோர் ஹாக்கி தொடருக்கான ஆயத்தமாக இந்த போட்டிகள் அமையும். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 ட்வெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையே பொருளாதாரம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் நல்லுறவு வலுப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில். இது காலை மலர்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

தங்கம் விலை தினமும் மாறும், ஆனா தரம் மாறாது. அது போலதான் குணமும் நேர்மையும் காலத்துக்கும் மாறாது. இனி தெரிந்து கொள்ளலாம் காளி மலரில் தங்கம் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,200 க்கும் வெள்ளி 1 கிராம் 245 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.

எப்படி உழைச்சி சேத்த செல்வம் ஓய்ந்து கிடக்கும் போதுதான் தெரியும் உண்மையான செல்வம் ஆரோக்கியம் தான். நம்ம ஆரோக்கியத்தை வலுப்படுத்துவது நம்ம அன்றாட உணவோட உட்கொள்ளும் காய்கனிகள் தான். இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ 1 ரூபாய், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 36, கொத்தரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 40, பச்சை மிளகாய் கிலோ 1 ரூபாய், சுரைக்காய் 26, சௌசௌ 40, புடலங்காய் 36 ரூபாய்க்கும், பீக்கங்காய் 1 கிலோ 66, முள்ளங்கி 40 ரூபாய், நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 96 ரூபாய்க்கும். சேப்பங்கிழங்கு கிலோ 1 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40, உருளைக்கிழங்கு 64, கேரட் 70, முட்டைக்கோஸ் 40, பீட்ரூட் 48, பச்சைப்பட்டாணி கிலோ 1 ரூபாய்க்கு 270 ரூபாயும், காலிஃபிளவர் பூ 1 ரூபாய்க்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 ரூபாய்க்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 ரூபாய்க்கு 130 ரூபாயும், பூசணிக்காய் கிலோ 24, பரங்கிக்காய் 24, ஆப்பிள் பழம் கிலோ 1 ரூபாய்க்கு 280, ஆரஞ்சு 170, மாதுளை 310, திராட்சை 100. இதுவரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம்.

0: இந்த உலகத்துல நமக்கு பிடிச்சது எவ்வளவோ இருக்குங்க. அதை ரசிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஆதாரம் நம்ம உடல் நலன். அதை காக்கறதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். புற்றுநோய் நமக்கு வரக்கூடாதுன்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் டாக்டர்?
1: கேன்சர்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து பரவலான ஒரு கருத்தை பாக்குறோம். புற்றுநோய் மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதி, இருதய கோளாறு, பிபி, சிவிஎன் சொல்லக்கூடிய மூளை நரம்பு பாதிப்பு, இந்த மாதிரி நான் கம்யூனிக்கல் டிசீசஸ் NCDs பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கிறத நம்ம வந்து இப்போ ஆஃப் லேட் ரீசன்ட் டைம்ல நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். நாளுக்கு நாள் இதோட பர்சன்டேஜஸ் அதிகமாயிட்டே தான் போகுது. இப்போ இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம சொல்லக்கூடியதுதான். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் சரி, நம்மளோட வானிலை மாற்றங்களும் தான் இதுக்கான காரணம்னு நம்ம சொல்றோம். உணவே மருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் இப்போ உணவே நஞ்சாயிட்டு தான் இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு கலாச்சாரமே வந்து ரொம்பவே மாறி இருக்குன்றத நம்ம பார்க்குறோம். நிறைய கொழுப்புள்ள ஐட்டங்கள், அதிக வெப்பத்தில் வந்து சாப்பாடு வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்றோம். அதிகமான டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஆயிலில் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம். ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ரெட்மீட்டுன்னு சொல்லக்கூடிய வகைகள், அதாவது மட்டன், பீஃபு, போர்க்கு, இந்த மாதிரியான ஐட்டங்கள், ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுனால நிறைய புற்றுநோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கலாச்சாரமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நவநாகரிக உலகத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு.

0: முன்னிருந்த ரெஸ்டாரண்ட்ஸும் முன்னிருந்த நம்ம பார்த்த ஃபுட் ஸ்டைலுக்கும் இப்போ உள்ள பசங்க, இப்போ உள்ள ஜென்ரேஷன் எடுத்துக்கிற ஃபுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும் போது டெஃபினட்டாக டயபெட்டிஸில் ஆரம்பிச்சு ஹார்ட் டிசீஸ் ஆரம்பிச்சு கேன்சர் வரைக்கும் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னதான் பண்ணுது நம்மளோட சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணும். நம்மளோட உணவில் இருக்கிற நிறைய கெமிக்கல்ஸை வந்து அது வந்து மாற்றுது. அதே மாதிரி அதிகமான சால்ட் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அதுவும் எடுக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இறப்பையில் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அத்தனை ஐட்டங்களும் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நிறைய கேன்சர்ஸ் வரலாம். பிரஸ்ட் கேன்சர் வரலாம், பேங்க்ராட்டிக் கேன்சர் வரலாம், மலக்குடலில் கேன்சர்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டோட ஒரு லிங்க் இருக்கு. அப்போது இதெல்லாம் நம்ம எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட்டு வந்து எப்போதுமே வந்து பாயில்டு ஃபுட்டு தான். ஒன்று சாப்பாடை எதெல்லாம் நம்ம வந்து பச்சையாக எடுத்துக்க முடியுமோ அது வந்து நல்லது நமக்கு. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நிறைய காய்கறிகள், பழங்கள், இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கேவெஞ்சர்ஸ். உடம்புல ஏதாவது ஒரு மரபணு மாற்றம் ஏற்படுது, ஒரு கேன்சர் உண்டாக்கக்கூடிய சில மாற்றங்கள் வந்தால் கூட அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஜெனட்டிக் மேக்கப் எல்லா உடம்புலையுமே இருக்குது, எல்லாரோட உடம்புலையும் இருக்குது. அதை வந்து அதிகப்படியாக உந்துதல் கொடுக்கறது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது வந்து ஜென்ரலாக ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்க முடியுதோ அந்த ஃபுட் கண்டென்ட்ஸை நம்ம வந்து நிறையவே எடுத்துக்கணும். பாயில்டு ஃபுட்ஸ் எப்போதுமே சேஃபு. ஃப்ரைடு ஃபுட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ உடல் பருமனை குறைக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. எங்கெல்லாம் முடியுதோ வாக்கிங் தான் பெஸ்ட்டு. நடந்து போங்க, ஸ்டெப்ஸை வந்து ஏறி போங்க, லிஃப்டை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் வாரத்தில் வந்து 5 நாள் மினிமம் டெய்லி ஒரு 1/2 hour ஒரு வாக்கிங், ஒரு சைக்கிளிங், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங், ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட ஒரு உடல் பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா டிசீசஸ்லேருந்தும், முக்கியமாக கேன்சர்லேருந்தும் நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் ஜி செந்தில்குமார் அவர்கள். இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 kHz காலை மலர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பச்சைப்பயிறு கொள்முதல் நடப்பு 2026 ராபி பருவத்தில் பயிர் வகைகள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் நலனை பாதுகாத்திடும் நோக்கத்தில் மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பச்சைப்பயிர் மற்றும் உளுந்து கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பச்சைப்பயிர் மற்றும் உளுந்து விளைபொருள்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட சராசரி தரத்தில் இருக்கும் வண்ணம் நன்கு சுத்தம் செய்த ஈரப்பதம் 12% இருக்குமாறு நன்கு உலர வைத்து அயல் பொருட்கள் கலப்பின்றி கொண்டுவர விவசாயிகளை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்கு உலர வைக்கப்பட்ட தரமான பச்சைப்பயிறு கிலோ 1 ₹87.68 விற்கும், உளுந்து ₹78 கொள்முதல் செய்யப்படும். பச்சைப்பயிறு உளுந்து விளைபொருள்களுக்கான கிரயத்தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இம்மாதம் 9 வரை பச்சைப்பயிறு மற்றும் உளுந்து கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, வங்கி சேமிப்பு கணக்கு, புத்தக நகல் ஆகிய ஆவணங்களுடன் தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம் மற்றும் உரத்தநாடு ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை அணுகி பதிவு செய்து தங்களது பச்சைப்பயிறு மற்றும் உளுந்து விளைபொருள்களை விற்பனை செய்து பயனடையலாம். மேலும் விவசாயிகளின் விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் உளுந்து மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதல் செய்திட விவசாயிகளுக்கான பதிவு மேற்கொள்ள அவர்களது ஆதார் எண் கட்டாயம் என்பதால் ஆதார் அட்டையுடன் விவசாயிகள் அடிப்படை விவரங்களை கைரேகையுடன் பதிவு செய்திட வேண்டும். இப்பதிவு மேற்கொள்ளும் பட்சத்தில் விளைபொருட்களை கொள்முதல் செய்திட பதிவு முன்னுரிமை அடிப்படையில் குறுஞ்செய்தி மூலமாக அழைத்து குவியல் பதிவு செய்யப்படும். பயிறு வகைகளையும் உளுந்து வகைகளையும் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நல்ல லாபகரமான விலை கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இத்திட்டத்தினை விவசாய பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசையில் காலை மலர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்போர் தங்களது கால்நடைகள் குறித்த விவரங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும்னு ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளர்களின் கைபேசி எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் கைபேசிக்கு வரும் கடவுச்சொல் அதாவது ஓடிபி மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் பொழுது கால்நடைகள் பற்றிய முழு விவரத்தையும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: தமிழ்நாடு அரசால தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் மாணவர் மற்றும் மாணவியருக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் செயல்பட்டு வருகிறது. 4 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை பயில்கின்ற மாணவ மாணவியருக்கும் பட்டப்படிப்பு, மேற்பட்டப்படிப்பு, ITI பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கும் கல்லூரி விடுதிகளும் தங்குறதுக்கு தகுதியானவங்க சீருடை, நீட், JEE நுழைவுத் தேர்வுகளுக்கான புக்ஸ் வழங்கப்படும். விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்றுக்கலாம். இந்த மாதம் 15 தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்.

உச்சி வெயிலின் முக்குரம் தாங்காம நிழலும் நம்ம பாதங்களிலே காய துடிக்குது. இப்ப வருமா, அப்ப வருமா, எப்பதான் வரும் இந்த மழை? இதோ வருகிறது வானிலை முன்னறிவிப்புகள். சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமா வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இனி தெரிஞ்சுக்கலாம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே வீசக்கூடும்.

இன்றைய ஒருபட பாடல்கள்ல பவனி வரும் பாடல்கள் தங்கமகன் படத்திலிருந்து காலை பத்தரைக்கு நம்ம திருச்சுவானலி முதல் அலைவரிசையில். பத்து 10:45 உற்சாகம் உச்சம். ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில் தமிழ் பழகு. கேட்க மறவாதீர்கள் நேயர்களே. இன்றைய சங்கீத சாரலில் தர்மபுரம் வி சுவாமிநாதன் பன்னிசை, டி வி ராமானுஜு சார்லு வயலின், அமிதராஜ் நல்லூர், எம் முருகானந்தம் மிருதங்கம். நேரம் இப்பொழுது 8:00.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இனி கேட்கவிருக்கிறோம் இதய ராகத்துல புதிய பாடல்கள். நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் எதுவாக இருந்தாலும் 938-546-102-1 இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண். இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலோடு நீங்க உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரை தெரிவிக்கலாம்.

நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க குப்புரெட்டிப்பட்டி குருசாமி, செல்வி, சூர்யா, தினேஷ். இவங்க கேட்டிருக்கிற பாட்டு பராசக்தி திரைப்படத்துல இருந்து இந்த பாடல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில்
1: நாளைக்கு டாக்டரை பார்க்க போனோம். டாக்டர் கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்டா என்னை தப்பா நினைச்சுக்குவாங்களோ, இதெல்லாம் நான் நேத்திக்கு பண்ணலையே, டாக்டர் பண்ண சொல்லிட்டு வந்தாங்களே, என்னை திட்டுவாங்களோ, இப்படி எல்லாம் கேட்டா என்னை முட்டாள் நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு டாக்டரை பார்க்க போறப்ப எல்லாம் நமக்குள்ள நிறைய குழப்பங்கள், நிறைய கேள்விகள் ஒரு பிம்பமாவே இருந்துகிட்டு இருக்கு. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இந்த டாக்டர்ஸ் டேல நான் டாக்டர் உஷாநந்தினி ஆல் இண்டியா ரேடியோ திருச்சியில வந்து பேச போறேன். டாக்டர் சைட்ல இருந்து பேஷண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு உரையாடல் வாங்க நம்ம பேசலாம். தேங்க்யூ.
0: இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் *431 என்ற திருச்சியின் முன்னணிப்பினோடு 240-102-1 மற்றும் ஒரு எண் 246-102-1. இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். உங்களுக்கான வாட்ஸ்அப் எண் 938-546-102-1.
2: இதே ராகம் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் லபர் பந்து படத்துல இருந்து கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. தஞ்சாவூர் செண்பக வள்ளிநகர் நேரு தரலட்சுமி நரேஷ் மேக்னா ஆப்ஜெக்டன் ஜிஸ்னிவிகா.

0: newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: God's Own Country-யோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மென்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
1: இன்றைய நிகழ்ச்சியில்
7: திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகனசுந்தரம் அவர்களது தென்னை சாகுபடி அனுபவங்கள் இடம்பெறுகின்றன. வாங்க மோகனசுந்தரம் ஐயாவை சந்திப்போம்.
8: தமிழ்நாட்டின் மேற்கு புற மாவட்டங்கள், குறிப்பா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான பயிர் தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் தென்னை சாகுபடியில எவ்வளவு கால அனுபவம்? தென்னை வளர்ச்சி வாரியம் அப்படின்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, இது பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
9: பாரம்பரியமா அப்பா, அப்பாவோடைய அப்பா எங்க காலத்துல இருந்தே வந்து தென்னை பயிர் தானுங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 வயதுக்கு மேல ஆகுதுங்க. நான் தென்னை 1990 வந்து அப்பா காலத்துல பயிரிட்டதுங்க. நெட்டை ரக தென்னை, WCT வெஸ்ட் கோஸ்ட் ஸ்டால் தான் அன்னைக்கு வந்து சிறப்பான ரகமா கருதப்பட்டு பயிரிட்டு இருக்கீங்க. அப்பாவே வந்து இருக்கும்போது தென்னை பயிரிட்டோம். அதுக்கு முன்னாடி புஞ்சவிளாமைகள், கரும்பு, நெல், வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்ங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை காரணமா கொஞ்சம் பணப்பயிரான தென்னை வந்து சிறப்பா இருக்குங்கிறனால அந்த காலகட்டத்துல வந்து தென்னை பயிருக்கு மாறிட்டோம்ங்க. சுமாரா ஒரு 20 ஏக்கர் பரப்பளவு தென்னை பயிரிட்டு.
8: எல்லாமே நெட்டை ரகங்கள் தான் இல்லைங்கயா?
9: ஆமாங்க. இப்ப ஹைபிரிடுங்கிற D:T குட்டை இன்ட்டு நெட்டை, நெட்டை இன்ட் குட்டை எல்லாம் வந்திருக்குதுங்க. இப்ப 2000 மேல அது பரவலா பயிர் செய்யறாங்க. அன்னைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானது வந்து மேற்கெடுக்கிற நெட்டைங்கிறது வந்து மகசூல் சிறப்பா கொடுக்கக்கூடியது. அதே சமயம் கொப்பரையோட சைஸ் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 500-550 கிராம் வந்து தேங்காய், முற்றிய தேங்காய் வந்து வெயிட் போடும்போது வருங்க. கொப்பரையோட அளவு வந்து 160-180 கிராம் வரையில் ஒரு சிறந்த எண்ணெய் சத்து நிறைந்த நல்ல பருப்பு திக்னஸோட நம்மளுக்கு காய்ந்த பருப்பினோட 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-17 கிலோ அவுட் அண்ட் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ரகம். அதனால மேற்கிருக்கிற நெட்டை பொதுவா வந்து உடுமலை பொள்ளாச்சி ஏரியால பரவலா அதிக அளவு பயிரிட்டு இருக்கிற தென்னை இதுல வந்து நாட்டு பயிரில் அது சிறப்பானது. ஒரு
8: இப்பெல்லாம் நீங்க சராசரியா எவ்வளவு காய்கள் எடுக்கிறீங்கயா விளைச்சல் ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு?
9: நடவு செய்த ஒரு 5-4 வருடத்துக்கு மேல காப்பாருங்க நெட்டை ரகம். அதுல ஒரு 7வது வருஷத்துல இருந்து ஒரு வருமானத்தை வந்து நம்ம பொருளாதார ரீதியா நல்ல வருமானம் கொடுத்துருக்காரு. 5வது வருமே காப்புக்கு வந்தாலும் 6-7வது வருஷம் நம்மளுக்கு சிறப்பான அறுவடைக்கு வரும். ஒரு 10வது வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு ரக தென்னையை நான் வந்து 180-200 காய் வரையில் எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து கொஞ்சம் வயது 35 வருடம் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஏக்கராவுக்கு 1-2 முறைகள் பாடுவாசி ஆனதுனால ஒரு 4-5 முறை ஏக்கராவுக்கு ஒரு 2 முறமாவது குறைஞ்சது கம்மியாயிருக்கு ஒரு 5 முறத்து வரையில். இது வந்து இயற்கையினால வரக்கூடிய இது, ஏன்னா இந்த வெள்ளி அப்படிங்கிற இது வந்து தாக்குறதுனால ஈல்டு குறையுதுங்க. அப்புறம் வறட்சி சீதோஷ நிலை கடந்த 2016 பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீதோஷ நிலை வருவதில்ல. மழை கொஞ்சம் பொழிவு கம்மியாகுதுங்க, திடீர்னு மழை பொழிவு ஒரு சில வருதங்கள் அதிகமாகுது. அதனால மகசூல் இப்ப கொஞ்சம் ஒரு 150-160-160 காய்க்குள்ளதான் இருக்கு.
8: இப்ப உங்களுடைய தோட்டத்துல என்ன தண்ணி வசதி நீங்க செஞ்சு வச்சிருக்கீங்க?
9: திருமூர்த்திமலை டேம் பக்கத்துல இருக்கனாலையும் ஆலியாத்து பாசனம், திருமூர்த்திமலை பரம்பிக்குளம் இதுல இருக்கனால இப்ப எங்களுக்கு வாய்க்கால் பாசனத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்குதுங்க. அப்புறம் நீர் கொஞ்சம் பக்கத்துல எல்லாம் வந்து குளங்கள் இருக்கிறனால எங்களுக்கு ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ், கிணறு, போர் எல்லாமே நல்லா இருக்கு. அதனால தண்ணீர் இங்க கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு சிறப்பா கிடைக்கும்.
8: கிடைக்குது
9: உடுமலையில இருந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை எல்லாம் ஓரளவுக்கு தண்ணி சிறப்பா கிடைக்கும்.
8: இப்ப இந்த மாதிரி ஒரு 150 காய் அல்லது ஒரு 175 காய் சராசரியா ஒரு தோப்புல இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன கவனிச்சு செய்யணுங்க? நீங்க என்ன கவனிக்கிறீங்க உங்களுடைய தோப்புல ஒரு வருடத்துல?
9: ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா தொழு உரங்களை வந்து குறைஞ்சது ஒரு முறையோ இல்லாட்டி இரண்டு முறையோ பயன்படுத்தாதுங்க. நான் இப்ப வந்து ஆட்டுச்சாணம், கால்நடைகளுடைய மாட்டுச்சாணம் இதெல்லாம் வந்து சிறப்பா

0: முறை கொடுத்துருவானுங்க. ஜனவரியில பிப்ரவரி மார்ச் குள்ள கொடுத்துருவானுங்க. ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை வட்டை பாத்தி எடுத்து தென்னை மரத்துல இருந்து 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் தள்ளி அதுல வந்து நம்ம ஒரு அரை வட்டமா ஒரு மம்டி அளவுக்கு வந்து அரை வட்டம் பாத்தி எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 லிருந்து 50 கிலோ அளவுக்கு வந்து நம்ம தொழு உரம் கொடுக்கணுங்க. கூட வந்து ரசாயன உரம் NPKங்கிற ரசாயன உரம் யூரியா பொட்டாஸ் சூப்பர் பொட்டாஸ் ஒரு 1 லிருந்து 2 கிலோ வரையிலும் கொடுக்கலாங்க. யூரியா 1 லிருந்து 1.5 கிலோ வரையிலும் கொடுக்கலாங்க. சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருந்து 2 கிலோ கொடுக்கலாங்க. இது மாதிரி 2 முறை வருடத்துக்கு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா தேவையான ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்பேட் போரான் அயன் காப்பர் இந்த மாதிரி வந்து கலவை இருக்குதுங்க. சென்னை வளர்ச்சி வாரியத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் குமியாமலையில இருந்து அது இல்லாம பிரைவேட் கம்பெனிகளும் சிலர் வந்து தென்னைக்குன்னு நுண்ணூட்டச்சத்து கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம பேரோடு சத்தோட நுண்ணூட்டு சத்தையும் நம்ம கொடுக்கணுங்க. ஆனா வந்து பேரோடு சத்தத்தையும் நுண்ணூட்டு சத்தையும் ஒன்னா கொடுக்க கூடாது. இது கொடுத்த 1 மாதத்துக்கு அப்புறம் பேரோடு சத்து கொடுத்த 1 மாதம் கழித்து நுண்ணூட்டு சத்து கொடுக்கணும்.
1: தனித்தனியா கொடுக்கணும். தென்னை டானிக் எல்லாம் கூட விவசாயிகள் சொல்றாங்களே.
0: தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடித்த தென்னை டானிக் வந்து வருடத்துக்கு 3 லிருந்து 4 முறை வந்து நம்ம கொடுக்கும் போது மரத்துக்கு தேவையான நுண்ணூட்டு சத்துக்கள் வந்து சிறப்பாக கிடைக்கும் போது காயோட தரம் கொப்பரையோட அளவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உயரமுங்க. எண்ணிக்கை வந்து கண்டிப்பா வந்து ஒரு மரத்துக்கு 20 லிருந்து 25 காய் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குங்க.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்துல பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க, அதன் மூலமா நாம ஏதாவது பலன் அடைகிறோமா?
0: ஆமாங்க, நல்லாறு தென்னை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் 2018 தொடங்கப்பட்டதுங்க. இது வந்து முற்றிலும் தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு 750 தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தென்னை விவசாய வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டரா பண்ணிக்கிறேங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி இது ஒரு பப்ளிக் லிமிடெட் இருக்கு.
1: சரி,
0: இது FBC அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி. இதுல வந்து நம்ம தென்னை விவசாயிகள் ஒருங்கிணைத்துங்க அந்த தென்னை விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தென்னை வளர்ச்சி வாரியத்தில் வரக்கூடிய மானிய திட்டங்களை வந்து நம்ம பெற்றுத்தர்றதுக்காக இது ஒரு உதவியா இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து சின்ன தொழில்கள் வந்து நம்ம செஞ்சு இந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அது செலவினங்களை அத ஒரு ஆபீஸ் அதுக்கு தேவையான CEO அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் காமிக்கிறது இயர்லி நம்ம அந்த பிசினஸ் ஒரு சின்ன இதில் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குண்டான ஒரு சிறு வருமானத்தை வச்சு அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷமா இந்த நிறுவனத்தின் மூலியமா சென்னை வளர்ச்சி வாரியத்துல நாங்க வந்து ஒரு பங்குதாரரா வந்து அதுல இணைஞ்சிருக்கிறோம்ங்க. இந்த 750 பங்குதாரர்களும் ஒரு 1000 ரூபாய் சந்தா கட்டி ஷேர் ஹோல்டராவே நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறவங்களைங்க. இந்த ஷேர் ஹோல்டரா இருக்கும்போது அந்த நிறுவனத்தை வந்து நம்ம நடத்திட்டு சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுக்கக்கூடிய மத்திய அரசினுடைய நிதிகளை வந்து மானிய திட்டங்களை நேரடியா விவசாயிகளுக்கு சென்றடைறதுக்கு ஒரு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க.
1: எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
0: ஆமாங்க, ஒரு 750 ஃபார்மர் நாங்க இது பண்ணிக்கிறோம்ங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற வருடத்துக்கு சென்னை வளர்ச்சி வாரியம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மானிய திட்டங்களான LODPங்கிற உரம் மேலாண்மை NPK யூரியா பொட்டாஸ் சூப்பர் இந்த நுண்ணோட்டங்கள் இது பேரூட்ட சத்துக்கள் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் தென்னை மரத்தை சிறந்த முறையில பராமரிச்சா உரம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்கும் போது நம்ம மரத்துக்கு வந்து மகசூல் அதிகமாகுது அப்படிங்கறக்காக டெமோ ஃபார்ம் அப்படின்னு அவங்க ஒண்ணு LODP அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு ஒரு விவசாயிக்கு வந்து உரம் தேவையான அளவுக்கு கொடுக்கறாங்க. அதிகமா எங்களுடைய 750 ஃபார்மர் நாங்க இருக்கிறதுனால இப்போ ஒரு 550 ஃபார்மருக்கு மேல நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து முழுவதும் மானியமாக பாத்தீங்கன்னா பொட்டாஸ் அப்புறம் மெக்னீசியம் சல்பேட்டு போராக்ஸ்ங்க அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இடுபொருட்களாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 மரத்திலிருந்து 100 மரத்துக்கு வரை பயன்படுத்திய அளவுக்கு உரங்களை வந்து முழுவதும் மானியமா இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. எங்களுடைய சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய உதவினால மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தி இப்ப நம்ம ஒரு 550 ஃபார்மருக்கு வந்து அதை வெற்றிகரமா செயல்படுத்தி அவங்களுக்கு நேரடியா வயல்களுக்கு கொண்டு சென்று இப்ப வச்சுக்கிட்டு இருக்காங்கயா. இது ஒரு பெரிய திட்டம். சென்னை வந்து இப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு நோய் தாக்குதல் இருந்து விவசாயிகளை வந்து மகசூல் இழப்ப காரணமா நிறைய விவசாயினால சென்னையிலிருந்து மகசூல் எடுக்க முடியாம நிறைய வறட்சி காரணமா நோய் தாக்கப்பட்டு ஈல்டு கம்மியா இருந்த நேரத்துல இது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு சிறு விவசாயத்திலிருந்து எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் போது அவங்க ஈஸியா வந்து இந்த உரம் மேலாண்மை செஞ்சு மகசூலை கூட்டி அவங்க மரம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இந்த உரம் மேலாண்மையை வந்து கடைபிடிக்கிறதுக்கும் எப்படி இந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொடுக்கற முறையில் வச்சா அந்த மரம் வந்து அதிகமான மகசூலை கொடுக்குது அப்படிங்கறத அவங்க கண் கூட பாக்குறதுனால அடுத்த வருடமும் அதுக்கடுத்த வருடமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க இந்த உரம் மேலாண்மையை கடைபிடிக்கிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலா இருக்குதுங்க. வளர்ச்சி வாரியம் சிறந்த திட்டங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மறுநடவுக்கு R&R ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து நோயுற்ற மரங்களை அகற்றுவதற்கு அதிகபட்சமா ஒரு மரத்துக்கு 1000 ரூபாயும் அதிகபட்ச தொகை வந்து ஒரு விவசாயிக்கு வந்து 35000 வரையும் கொடுக்கறாங்க. அந்த நோயுற்ற மரங்களை வந்து அகற்றிட்டு புது கன்றுகள் நடவுள்ளாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு வந்து ஒரு மரமேறும் தொழிலாளி ஏறும் சமயத்திலயோ இல்லாட்டி ஏதாவது அவங்க பணிக்கு செல்லக்கூடிய நேரத்துல 2-வீலர்ல வரும்போதோ இல்ல விவசாயிகள் ஏதாவது தோப்புக்களை செய்யும் போது பணியிடர் காலத்திலேயோ அவங்களுக்கு ஏதாவது அபாய காயம் ஏற்பட்டு மரத்துல இருந்து ஏதாவது கீழே விழுகிறாங்க, கைகள் முறிவு, இந்த மாதிரி ஒரு மேஜர் இதாகும் போது நம்மளுடைய

0: இன்சூரன்ஸ் ஒரு 143 ரூபா சென்னை வளர்ச்சி வாரியத்தில் நம்ம செலுத்தி உறுப்பினர் ஆயிட்டாங்க. அவங்களை வந்து 7 லட்சம் வரையில வந்து நம்ம ஸ்பாட்ல அவங்க ஏதாவது இயற்கை எதனா கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்காக செலவுக்காக அவங்களுக்கு பிராக்சர் இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்குண்டான செலவு என்ன வருதோ அது கவரேஜ் வாங்கி கொடுத்துறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயம் அந்த தொழில் செய்யும் மரம் வெறும் தொழிலாளிக்கு இன்சூரன்ஸ் 143 ரூபா விவசாயம் பண்ணிட்டு கூட அவங்களுக்கு பணிக்கு வேலை செய்யற ஆட்களுக்கும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிரமம் திட்டு. அது இல்லாம நீரா இறக்கி லைசன்ஸ் நம்ம எப்பயோ மூலியத்துல லைசன்ஸ் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோங்க. நீரா இறக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறந்த அளவுக்கு நீரா இறக்குவாங்க, நம்ம லைசன்ஸ் பயன்படுத்தி அவங்களுக்கு இறக்கி அவங்க விநியோகம் பண்ணிக்கலாம். இது சிறப்பான பயிற்சி வந்து சென்னை வளர்ச்சி வாரியம் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அவங்க வந்து எப்படி இறக்கிறது இது முறைகளை எல்லாம் அவங்க பயிற்சி அளிக்கிறாங்க. இளங்கன் நடவு மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய சென்னை விவசாயி வந்து நடுறதுக்கு அவங்களை ஊக்குவிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் வரையில் ஒரு ஏக்கருக்கு இளங்கன் மானியம் தொகை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது இல்லாம பாத்தீங்கன்னா சென்னை விரிவாக்க திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு ஒரு ஹெக்டேருக்கு 56000 ரூபாய் புதிய நடவு சென்னை விரிவாக்கம் திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா அவங்க பண்ணைய வந்து நிலத்தை வந்து உழுது அவங்க ஃபென்சிங் போட்டு தேவையான இதெல்லாம் வந்து போர் இதுக்கெல்லாம் போட்டு அவங்க புதிய நடவுக்காக புதிய விவசாயிகள் உருவாகும் போது அவங்களுக்கு 56000 வரையில் 2 வருடத்துக்கு 23000 ரூபாய் 2 முறை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்னால தென்னை விவசாயம் கொஞ்சம் வந்து உயிர்ப்பிக்கப்படுது. நிறைய தென்னை விவசாயிகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக தென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் தென்னைக்கு தேவையான ஆயில் மற்றும் அவங்களுக்கு உணவுப் பொருளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சிறப்பா எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு வித்திடுவோங்கிறக்காக அவங்க சிறந்த முறையில பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென்னை நாற்றுப்பண்ணை பாத்தீங்கன்னா இந்த நம்ம திட்டத்துல வந்து தென்னை விவசாயிகளே நம்ம விருப்பட்டோம்னா ஒரு 25 சென்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பயிர் செய்து சிறந்த ரகங்களை தென்னை வளர்ச்சி வாரியம் வழிகட்டுதன் பேர் ஒரு தாய் மரத்தை அவங்க செலக்ட் பண்ணிட்டு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துங்க. ஒரு 25 சென்ட் அளவுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம பராமரிச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 65000 வரை மானியம் கொடுக்குறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல 25000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தென்னை கன்றுகளை உற்பத்தி செய்து அரசனுடைய அங்கீகாரம் பெற்று மத்திய அரசும் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25000 தென்னங்கன்றுகளுக்கு மானியமும் ஒரு தென்னங்கன்றுக்கு 45 ரூபாய் கொடுக்குறாங்க முதல் வருடம். இரண்டாம் வருடத்துக்கு மானிய தொகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் போது ஒரு 13 லட்சம் ரூபாய் வரையில் சொல்லிக்கிறாங்க. அந்த திட்டங்களை பத்தி நேரடியா வந்து நம்ம தென்னை வளர்ச்சி வாரியத்தை அணுகணும்னா நம்ம லைசன்ஸோட அவங்களுடைய அரசு உதவி பெற்ற மானிய பண்ணைன்னு போட்டு தனியா 1 ஏக்கர் அளவுக்கு விவசாய ஒரு சிறந்த தென்னை நாற்று பண்ணையும் உற்பத்தி பண்ணறதுக்கு லைசன்ஸோட பண்ணலாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து தென்னை வளர்ச்சி வாரியம் அவங்களுடைய செயல் விளக்கம் நம்மளுக்கு தேவையான உதவிகள் மற்றும் நோய் மேலாண்மை இதுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான வழிகாட்டுதலா இருக்குது இல்லையா. அது இல்லாம தென்னை தொழில்நுட்ப கையேடு அப்படின்ட்டு நம்ம இதுல வந்து புக் வருதுங்க. அதுல நம்மளுக்கு தேவையான இந்த மாதிரி மானியங்கள் திட்டங்கள் இதுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. அதுல நம்ம 3 மாதங்களுக்கு ஒரு புக்கா வருஷத்துல ஒரு 3-4 புக்கு வந்து அவங்க வெளியிடுறாங்க. இது நம்ம 750 தென்னை விவசாயிகளுக்கும் இந்த தொழில்நுட்ப கையேடு போய் சேர்வதற்கு சந்தாவை முழுவதுமாக நல்லாத தென்னை விவசாயிகள் இந்த விடம் செலுத்தி இருக்குதுங்க. இந்த புக்லெட் ஒரு 750 விவசாயிகளுக்கு நம்மளுடைய நல்லாட தென்னை விவசாயிகளை வந்து நாங்களே பண்ணிக்கிறோங்க.
1: ரொம்ப சந்தோஷங்க ஐயா. மோகன சுந்தரம் ஐயாவை நாங்க தொடர்பு கொள்ள அவருடைய தொலைபேசி வேணுமே.
0: 9942561343
1: 99256131343. இந்த தொலைபேசி எண்ணில் திருப்பூர் மாவட்டம் திணைக்குளம் டி மோகன சுந்தரம் ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தென்னை விவசாயம் பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென்னை வளர்ச்சி வாரியம் செய்யக்கூடிய சேவைகளை பற்றியும் தெரிந்து கொண்டு தென்னை விளைச்சலை அதிகப்படுத்துவோம், அதிக லாபம் பெறுவோம்.
2: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்.

இதே ராகம் கேட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா தஞ்சாவூர் மாவட்டம் பெருமாக்கநல்லூர் சார்லஸ் இசபெல்லா ஜோன்ஸ் பிரின்சியா எமர்சன் இவங்க எல்லாரும் பாடல் கேட்டிருக்கிறாங்க ஈஸ்வரன் படத்திலிருந்து.

தமிழகம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வருது. வாரியங்காவல், கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்களுக்கான பாடல் அடங்கமறு படத்திலிருந்து.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். முதலில் பகவாரி என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய ஹம்சத்வனி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நேரம் 9:30 15 நொடி. அரங்கிசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீணை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தியார் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். இனி கமலாம்பாம் பஜரே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதரின் நவாவர்ண கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:54 30 அரங்க இசையில் ஜெயஸ்ரீ அரவிந்த் அவர்களின் வீண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக அதுவும் சொல்லுவாள். சுப்பராமையர் இயற்றிய ஜாவளி ராகம் சௌராஷ்டிரம் ஆதிதாளம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இதனிடையே பிரதமர் புதுதில்லியில் நாளை 16வது இந்திய ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் ஜப்பான் பிரதமர் தக்காயிச்சியுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய உலகளாவிய விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதோடு அதனை மேலும் முன்னெடுத்துச் செல்வது குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். இதில் பங்கேற்பதற்காக ஜப்பான் பிரதமர் இன்று மாலை 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் சுகாதார அமைப்பின் முதுகெலும்பாக விளங்கும் மருத்துவர்களின் சேவை அர்ப்பணிப்பை பாராட்டியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்பு பல்வேறு மாற்றங்களுடன் வலுப்பெற்றுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். வலுவான சுகாதாரமான சமுதாயத்தை உருவாக்குவதில் மருத்துவர்களின் பங்களிப்பிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். இத்தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு ரிசர்வ் வங்கியில் புதிய கணக்கை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசின் மறைவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அன்னாரின் இறுதிச் சடங்கிற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 4,48,500 கால்நடைகளுக்கு இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை 13 ஒன்றியங்களிலும் உள்ள கிராமப் பகுதிகளில் தேசிய விலங்கின நோய் தடுப்பு ஊசி திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படுகிறது. இதனை கால்நடை வளர்ப்பவர்கள் அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் முகாம்களை பயன்படுத்தி ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்காக 97 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஊசி போடும் நிகழ்வு இன்று முதல் தொடங்குகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.

0: 2026 வருஷத்துல 7வது மாசத்துல முதல் நாள்ங்க இது. இப்பதான் இந்த வருடம் பிறந்த மாதிரி இருந்தாலும் 6 மாதங்கள் ரொம்ப வேகமா போயிடுச்சு. காலத்தோட வேகத்துல நாமளும் ஈடுகொடுத்து ஓடணும்னா உற்சாகம் அவசியம் இல்லையா? நீங்க வேலையில இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் இல்ல எங்க இருந்தாலும் உங்களை உற்சாகமாக்க வருது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இது போடு ஆட்டம் போடு. நான் உங்கள் அன்பு தோழி நித்யா. போடு நிகழ்ச்சியின் முதல் பாடல் 1989 வெளியான மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து.
1: என்ன கடிடா

ரொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு.

நிகழ்ச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் 1994 வெளியான பிரியங்கா திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா குரல்களில்.

போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களை ஆட்டம் போட வைக்க வர பாடல் 2002 வெளியான ஜெமினி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

ஆட்டம் போடு நிகழ்ச்சி. போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி ஏதாவது கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் 2020 ஆண்டு வெளியான தர்பார் திரைப்படத்திலிருந்து.

0: 줌마 키
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கிறது 2020 வெளியான தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து.

கிருஷ்ணபள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது. 2016 ஆம் ஆண்டு வெளியான ரெமோ திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:30. இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசைகளில். இனி கேட்கலாம் உருப்பட பாடல்களில் 1983 வெளிவந்த தங்கமகன் படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் முதல் பாடல்

0: ஒரு பாட்டு பாடுமா?
1: இதை பார்க்க பார்க்க புதுமை

நேரம் இப்போ 10:40 ஆச்சு. கேட்டுட்டு இருக்கோம் ஒருபட பாடல்கள்ல தங்க மகன் திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. இந்த பாடல புலமை பெத்தனின் வரிகளில் அமைந்த இந்த பாடலை கேட்கலாமா?

0: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு 12:10 சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் ஒலிக்கிறது. நேரம் இப்பொழுது 10:45.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம். இன்று தமிழ் பழகு, தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பு. மொழி அப்படின்னாலே பல உணர்வுகளை கடத்தும். ஆமாங்க, அதுலயும்

0: தாய்மொழின்னு சொன்னோம்னா அவ்வளவுதான், நமக்கு தாய்மொழி மேல அவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மொழிகள் பரிணாமம் அடைஞ்சிருச்சு. அப்படி பரிணாமம் அடைஞ்சாலும் நம்மளுடைய தாய்மொழியா நம்ம பேசிட்டு இருந்தாலும் சில சமயத்துல அதை பயன்படுத்த தயங்குறோம், மறந்துடுறோம். இல்ல அப்படின்னா அதை பயன்படுத்தினா நம்மளை யாராவது ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு நாமளும் நினைச்சுக்கிறோம். அப்படி நம்ம தமிழர்கள் இன்னைக்கு பலவிதமான துறைகள்ல சாதிச்சுட்டு இருந்தாலும் மறந்து போன தமிழ் சொற்களை பத்தி நாம நினைவு கூற மறந்துடுறோம். ஆமாங்க, அதே நான் மறந்து போன தமிழ் சொற்கள் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, மறந்து போன தமிழ் சொற்கள் நான் எதை சொல்றேன் அப்படின்னா, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகளுக்கு பதிலா வேறு வார்த்தைகள், அதாவது வடமொழி வார்த்தைகளா இருக்கட்டும் இல்ல ஆங்கில வார்த்தைகளா இருக்கட்டும், இப்படி பல விதமான வார்த்தைகளை நாம வந்து சேர்த்துறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து பேசுற நாம தங்கிலீஷ் அப்படின்னு இளைஞர்கள் வட்டாரத்துல ஒரு புது மொழியவே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எந்த ஒரு சோசியல் மீடியாவும் எடுத்துக்கோங்களேன், யாருக்கு எதுல மெசேஜ் அனுப்பினாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்கிலீஷ்ல தானங்க மெசேஜ் அனுப்புறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பயனுள்ள அறியப்படாத தெரிந்து கொள்ள வேண்டிய பல தமிழ் சொற்களை பத்தி தான் நம்ம கேட்க போறோம். ஆமாங்க, நம்ம கூட அறியப்படாத பல தமிழ் சொற்களை பகிர்ந்துக்க வராங்க தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்துடலாமா?
1: வணக்கம், அய்யலூர் ஆர் தங்கராஜ் அவர்கள் பேசுகிறேன். தமிழ் சொல் என்றால் உலகிற்கே நம் தமிழ்நாட்டை அடித்துக் கொள்ள எவராலும் முடியாது, அந்த அளவுக்கு தமிழ் சொற்கள் உள்ளன. பேச்சுக்கலை, எழுத்துக்கலை, இலக்கியக்கலை என்று அதனை அந்த கலைகளின் ஒப்பற்ற உயர்வை எடுத்து சொல்லும் மலர்விற்கு இந்த கட்டுரை அமைகிறது. அதிலும் குறிப்பாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தமிழ் சொற்கள் மண்ணில் புதைந்து கிடக்கின்றன, அந்த தமிழ் சொல்லை வெளிக்கொணர்வதற்கு இந்த கட்டுரை மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என நம்புகிறேன். முதலில் தோப்பறை. இந்த தமிழ் வார்த்தை அன்றைய காலத்தில் கிணற்று நீரை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் கிணற்றுக்கு மின் மோட்டார் பயன்படுத்துவதுண்டு. ஆனால் சுமார் 400 வருடத்திற்கு முன்னாடி நம் முன்னோர்கள் பயன்படுத்திய குடவரை போன்று வடிவமைத்து பயன்படுத்தி உள்ளனர் நம் தமிழர்கள். இந்த தோப்பறையை கிணற்றுக்குள் மூழ்க விட்டு இரு மாடுகளை கற்றி கயிற்றின் மூலமாக உருளையில் சுழல வைத்து நீரைத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தி உள்ளனர் நம் முன்னோர்கள். பெசகு. இந்த வார்த்தை மனிதனின் நேர்மையை பரிசோதித்து பார்க்கும் தமிழ் வார்த்தையாகும். என்னோட மனசுல எந்தவித குற்றமும் இல்லை, எந்தவித பொய்யும் புரட்டும் இல்லை என்பதற்கு நிரூபணம் காட்டும் தமிழ் சொல்லாகும். தம்பரஞ்செயல். இந்த வார்த்தை முடியாது என்ற அர்த்தத்தை குறிக்கும். இது காலங்காலமாக தமிழ் அகராதியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொல்லாகும். இதனால் என்னால் முடியாதுப்பா என்று சொல்வோம் அல்லவா? அந்த வார்த்தையை தான் பிற்காலத்தில் அடிக்கடி நாம் பேசும்போது கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய இந்த சொல்லாகும். சிலுவாடு. இந்த வார்த்தை அன்றைய பெண்களின் அஞ்சரைப்பெட்டியில் உதித்த வார்த்தையாகும். தன் கணவருக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கும் தெரியாமல் சேமித்து வைக்கும் பயன்படுத்தும் ஒரு தமிழ் சொல்லாகும். பொதுவாக இந்த வார்த்தை திருடு என்று சொல்லுவதுண்டு. ஆனால் அந்த சொல் பிற்காலத்தில் அது ஒரு சேமிப்பு என்ற வார்த்தையை தான் குறிக்கும். சும்மாடு. இந்த வார்த்தை என்பது அன்றைய ஆண்களும் சரி பெண்களும் சரி தலையில் கட்ட வேண்டிய துணியாகும். தலையில் சுமை தூக்கும் போது இந்த சும்மாடு என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். ஓசாரம். தமிழில் இப்படிப்பட்ட வார்த்தை என்பது கண்டுபிடிக்காத சொல்லாகும். நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா இல்லை சப்போர்ட்டா என்று சொல்லும் அளவிற்கு பேச்சுவார்த்தையில் வரும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பஞ்சந்தாங்கி. இந்த சொல் ஒரு ஊரின் பெயராகும். அந்த ஊரில் ஒரு தடவை பஞ்சம் தலைவிரித்து ஆடும் பொழுது அந்த ஊரில் உள்ள மலைகள் காடுகள் செழிப்பாக இருந்தது, அந்த மக்களை காப்பாற்றியதும் இந்த பெயர்தான். அதற்குத்தான் அந்த ஊரின் பெயர் பஞ்சந்தாங்கி என்று வந்தது. பக்கா. நெல்மணிகளை அளப்பதற்கு விவசாய நிலத்தில் அடித்த நெல்லை சாக்கு மூட்டையில் போடுவதற்கு தகடுகளால் ஆன இந்த பக்காவை பயன்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். கூட்டு. அன்றைய காலகட்டத்தில் விசேஷம் நடக்கும் வீடுகளில் சமையல் சாப்பாடு பரிமாறும் போது கூட்டு வையுங்கள் என்று சொல்வார்கள். அதுவே பிற்காலத்தில் பொரியல் அவியல் என்று பெயரானது. எட்டு. இந்த வார்த்தை யாரும் இறந்து போனால் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் கர்மாதி என்ற முறையில் நடத்துவார்கள். ஆனால் நம் பாட்டன் பாட்டி காலத்தில் இந்த முறையை எட்டு என்றுதான் அழைப்பதுண்டு. சிறகு. தோட்டங்களில் தண்ணீர் பாயும் போது பாத்திகள் வரப்புகள் கட்டித்தான் விவசாயம் பார்ப்பதுண்டு. அப்படி தண்ணீர் பாயும் பொழுது ஒரு சிறகு இரண்டு சிறகு மூன்று சிறகு என்று அழைப்பார்கள் நம் முன்னோர்கள். வெட்டியான். மனிதன் இறந்து போனால் நம் உடம்பை சுடுகாட்டிற்கு கொண்டு போய் புதைப்பது எரிப்பது, இதை செய்வதற்கு அன்றைய காலத்தில் வெட்டியான் என்ற ஆள் மூலம்தான் நம் உடம்பை எரித்தார்கள். முனிசீப் தண்டல். நிலங்களை அளப்பதற்கும்

கிராம நிர்வாக அலுவலர் நாம் இப்பொழுது பயன்படுத்துவதுண்டு. ஆனால் அந்த காலத்தில் நில அளவை செய்யும் அதிகாரத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? அவரைத்தான் முனிசிப் என்றுதான் அழைப்பார்கள். அவருக்கு உதவியாளராக இருப்பவரை தண்டல் என்று சொல்வதுண்டு. கார வீடு இப்பொழுது செங்கல் சிமெண்ட் என்று இரண்டும் கலந்து கட்டுவார்கள். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் செங்கலோடு காரை என்ற சுண்ணாம்பு சேர்த்து வீடு கட்டுவார்கள். இன்றும் நம் பல கிராமங்களில் கார வீடு பழமை வாய்ந்தது என்று குறிப்பிடத்தக்கது. முற்றம் இதுவும் வீடு சம்பந்தமான சொல்லாகும். நான்கு புறமும் ஓட்டு வீடுகள் கட்டி நடுவில் வெளிச்சம் தரும் வகையில் சூரிய ஒளி படும் அளவில் மழை வந்தால் நான்கு வீட்டின் ஓட்டின் மீது விழும் மழை நீர் அழகாக அந்த வீட்டின் நடுவே பயன்பாடு இருக்கும். அதற்குத்தான் முற்றம் என்று சொல்வார்கள். கொட்டுலான் இது புளிய மரத்தின் பழத்தின் கொட்டையை வெளியே கொண்டு வருவதற்கு பயன்படுத்தும் ஒரு இரும்பு ஆயுதமாகும். இதை இப்பொழுதும் சுத்தியல் என்று நாம் அழைக்கலாம். உரி இந்த வார்த்தை அன்றைய காலத்தில் தயிர் மோர் வெண்ணெய் இது போன்ற உணவுகளை வீட்டின் ஒரு மூலையில் அந்த உரியில் உயரமாக ஒரே பாத்திரத்தில் கட்டி கொள்வார்கள் நம் முன்னோர்கள். அதற்கு பெயர்தான் உரி என்று சொல்வார்கள். நாசுக்கா நம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இனிக்க இனிக்க பேசிக் கொள்வது வாய்தாளம் பண்ணுவது இப்படி பேசிக் கொள்ளும் வார்த்தைகள் தான் இந்த காலத்தில் நாசுக்கா நல்லா பேசுறீங்களே என்று சொல்வதுண்டு அந்த காலத்தில் முன்னோர்கள். முதுமக்கள் சித்திரவாச ஓவியங்களில் இந்த வாசகம் எழுதப்பட்டு உள்ளது. பழங்கால மக்களின் தாளிகளை வைத்து புதைத்த இடமாக விளங்குகிறது. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்லறைகள் முதுமக்கள் தாளிகள் இங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கட்டக்காலு கட்டக்காலு என்பது ஒரு விலங்கை குறிக்கும் சொல்லாகும். குறிப்பாக கிராமங்களில் அலையும் பன்றியைத்தான் இப்படி சொல்லுவார்கள். குருது இந்த வார்த்தை என்பது அன்றைய காலத்தில் தானியங்களை சேமித்து வைத்தும் கிடங்காக பயன்படுத்தி உள்ளனர். செம்மண் கொண்டு வைக்கோல் கூளத்தை கொண்டு இரண்டையும் கலந்து ஒரு வட்ட வடிவமாக 7 அடி உயரமான குருதை உருவாக்கியுள்ளனர் நம் முன்னோர்கள். எதோச்சையா இதன் பொருள் கண்டும் காணாமல் ஒரு சந்தேக பார்வை என்று பார்க்கும்போது மனிதர்களுக்கு அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்வதுண்டு. நான் எதையோ பார்த்தேன் என்பதற்கு பல நான் எதோச்சையாக பார்த்தேன் உங்களை என்று சொல்வதற்குத்தான் எதோச்சையா என்ற வார்த்தை சொல்வதுண்டு. சொச்சம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மீதி என்று பொருள். ஒரு கடைக்காரகரிடம் ஜாமான் வாங்கி கொள்கிறோம். அந்த ஜாமானுக்கு பணம் கொடுத்து விட்டு மீதி எங்கே என்று கேட்கிறோம். அதைத்தான் அன்றைய மனிதர்கள் சொச்சம் என்று பயன்படுத்துவது உண்டு. ஓசியம் இந்த வார்த்தை ஒருவர் இறந்துவிட்டால் தப்படிக்கும் தொழிலாளர்கள் நடைமுறைப்படி ஆரம்பிக்கும் போது ஓசியம் என்று சொல்லிதான் ஆடுவதுண்டு பாடுவதுண்டு. ஆப்பை இந்த கழிவு காலத்தில் எத்தனையோ விதமான சமைப்பதற்கு சில்வர் கரண்டி ஈயக்கரண்டியை பயன்படுத்தினோம். ஆனால் அன்றைய மனிதர்கள் கம்பங்கூழ் சோளக்கூழ் சகல விதமான சமையலுக்கு இந்த ஆப்பை தான் பயன்படுத்துவதுண்டு. கலப்பை இதன் பொருள் நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்திய பொருளாகும். இப்பொழுது டிராக்டர் கொண்டு உழுகிறோம். ஆனால் அன்றைய காலத்தில் இரு மாடுகளை ஒரு குச்சியால் கட்டி அதன் அடியில் இந்த கலப்பையை வைத்து நிலத்தை உழுவார்கள் நம் முன்னோர்கள். ஈறுகளி கட்டை பெண்கள் தலையில் உள்ள முடியை சீவிக்கொள்வதற்கும் முடியில் உள்ள பேன்கள் மற்றும் பூச்சிகளை அகற்றுவதற்கும் இந்த பொருளை பயன்படுத்தி உள்ளனர். ஆனால் இப்பொழுது சீப்பு பேன் சீப்பு போன்றவற்றை பயன்படுத்துவது போல் அன்றைய காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய சொல் ஈறுகளி கட்டை. மாட்டுச்சாவடி அந்த காலத்தில் அடுத்தவர் வீட்டில் அடுத்தவர் வயலில் இன்னொரு மாடு மேய்ந்து விட்டால் அதை காட்டுக்குரியவர் மாட்டை ஓட்டி கொண்டு வந்து ஊருக்கு பொதுவாக இருக்கும் இந்த மாட்டுச்சாவடியில் தான் அடைத்து வைப்பார்கள். அதற்கு பெயர்தான் மாட்டுச்சாவடி என்று சொல்வதுண்டு. வட்டி இந்த வார்த்தை நம் தமிழர்களின் பாரம்பரிய பொங்கல் விழாவை நினைவுபடுத்தும் ஒரு செயலாகும். பொங்கல் கொண்டாடும் போது வட்டி பெருக பால்பானை பொங்க என்று சொல்லும் போது இந்த வட்டியை கொண்டுதான் குச்சியால் அடிப்பதுண்டு. தமுக்கு இந்த வார்த்தை பழங்கால ஊர்களில் நிலவரி கட்டாமல் இருந்தாலும் தண்ணி வரி கட்டாமல் இருந்தாலும் வீட்டு வரி கட்டாமல் இருந்தாலும் சரி ஒரு அறிவிப்புக்கு மனிதன் தோளில் இந்த தமுக்கை கட்டி கொண்டு குச்சியால் தட்டி கொண்டும் வீதி வீதியாக வருவதுண்டு. இதற்கு பெயர்தான் தமுக்கு என்று அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சொன்னார்கள். சில்லாக்கு இது அன்றைய பெண்களின் விளையாட்டுகளில் ஒன்று. தரையில் கட்டம் போட்டு ஒரு சதுரமான கல்லை கால்களால் மெதுவாக தள்ளிவிட்டு விளையாடும் விளையாட்டு இது. மரமேரி இதுவும் ஒரு தொழில் சார்ந்த வார்த்தைகளின் பரிமாறம். தென்னை மரம் பனை மரம் போன்றவற்றில் காய்களை பறிப்பதற்கு ஆட்கள் தேவைப்படும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குத்தான் மரமேரி என்று பெயர் சொல்வதுண்டு. ஊர் திருவிழா நடைபெறும். அதில் கழுக மரம் ஒன்றை காலங்காலமாக வளர்த்து வைத்திருப்பார்கள். அந்த மரத்தில் எண்ணெயை தடவி வைப்பார்கள். அந்த மரத்தில் ஏறி இறங்கி வந்தால் வெற்றியடையும் மனிதருக்கு பரிசு கொடுப்பார்கள். இதுவும் நம் முன்னோர்களின் தமிழர் சார்ந்த ஒரு விளையாட்டு ஆகும்.
சுடுமண் சிற்பம். சுடுமண் சிற்பங்கள்

0: நம் நாட்டில் தொன்று தொட்டு செயல்பட்டு வரும் ஒரு அற்புதமான சிற்பக் கலையாகும். கிராமங்களிலும் அந்த சிற்பங்களுக்கு வண்ணம் தீட்டுவதும் பண்டைய தமிழர்களின் மரபு ஆகும். அதற்கு பெயர்தான் சுடுமண் சிற்பம் என்று சொல்வார்கள்.
1: நாம அறியப்படாத பல தமிழ் சொற்களை நம்ம கிட்ட அருமையா பகிர்ந்துகிட்டாங்க தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்கள். இதுல நீங்க கேட்ட சில வார்த்தைகள்லாம் நாம பயன்படுத்த மறந்திருப்போம், இல்லனா ஆமால இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை இருந்திருக்கல அப்படின்னு நம்ம நினைவு கொண்டிருப்போம். அதனால இன்னைக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுகிட்ட இந்த வார்த்தைகளை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வாடலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தமிழ் பழகு, தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில்.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 12:10 மங்கையர் உலகம். இந்த நிகழ்ச்சியில மறந்த பெயர் மறக்காத முகம் இது பத்தி தொழில்கள் பங்கேற்கலாம். தொழில்களை நீங்க பங்கேற்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. வேளாண் அரங்கம் இந்த நிகழ்ச்சியில நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பருத்தி முன்னோடி திட்ட உழவர் பெருவிழா வானொலி தொகுப்பு, இதனைத் தொடர்ந்து கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில பச்சை நிறமே பச்சை நிறமே வன மகோத்சவ் சிறப்பு தொகுப்பு. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। विकसित भारत रोजगार और आजीविका गारंटी ग्रामीण विकास मंत्रालय ने कहा है कि वीबी जी रामजी
2: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார்.

0: பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 11:02. மதுர தென்றல் திரையிசையாக கேட்கலாம். முதலில் ஒலிக்க இருப்பது வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: இந்த நுண்ணூட்டம் எல்லாமே வந்து மணல்ல இருக்கக்கூடியதுதான். ஆனா பயிர்களுக்கு அதை எடுத்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் போது இந்த நுண்ணூட்ட குறைபாடு எல்லாமே நடக்குது. அதே மாதிரி சில மண்ணுக்கு தகுந்தாப்புல இந்த நுண்ணூட்டத்துடைய அளவுகள் வந்து மாறும். பயிர்களாக எடுக்க முடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த மாதிரி மகசூல் குறைவு மற்றும் வந்து காய்கள் பழங்கள்ல வந்துட்டு ஒரு நல்ல தரம் இல்லாம போறது இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நுண்ணூட்ட கலவையை பயன்படுத்துறப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஈடுகட்டி மகசூலை 20-30% வரைக்கும் அதிகரிக்கலாம்.
0: காய்கறி பயிர்களில் நுண்ணோட்டங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளின் பயன்பாடு குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கேட்கலாம் வேதம் புதிது திரைப்படத்திலிருந்து மனு எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நேரம் 11:30. கேட்கலாம் கண்ணே கலைமானே திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரே வரே, நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற? சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள், காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
2: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
1: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
2: நானும் செடியோட வந்துடுறேன். செடியை நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது யாரோ எழுதிய கவிதை திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் இப்பொழுது 12 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: குறள் அமுதம்
2: வலியறிதல் 48 அதிகாரம் 2வது குறட்பா.

0: வேளையில்
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: பாடா, யாரும் வெளியில நிக்கல. இதுதான் சரியான நேரம். நம்ம வீட்டு குப்பைய நைசா இங்கே கொட்டிட
4: வேண்டியதுதான்.
3: யார் அது? ஆள யாரையும் காணாமே. சரிதான், நீ எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா?
5: நீங்க பண்ற வேலைக்கு
3: என்ன
5: சொல்ல?

0: வீட்டுக்குள்ளதான் வருவேன்.
1: என்னது வீட்டுக்குள்ள வருவியா? எப்படி வருவ?
2: மனுஷங்க
1: மாதிரி நீயும் ரொம்பதான் சலிச்சுக்காத,
3: டென்ஷன் ஆகாதீங்களே.
1: விஷயம் என்ன அப்படின்னு கவனமா தான் சொல்ல.
0: என்ன இப்படி கண்டபடி ரோட்ல போடாம மக்கும் மக்காத அப்படின்னு தரம் பிரிச்சு அதுக்குன்னு உள்ள குப்பை தொட்டில போட்டு வச்சு அத வீட்டுக்கே வந்து வாங்குற தூய்மை பணியாளர்கள்ட்ட கொடுங்க. அத விட்டுவிட்டு
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேரம் 12:10 இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலை வரிசையில் சங்கீத சாரல். இந்திய சங்கீத சாரலில் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை, டி வி ராமானுஜ சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் ஏஎம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். முதலாவதாக வந்தரங்க எனும் சம்பந்தர் தேவாரம்.

சங்கீத சாரலில் இதுவரை தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்களின் பண்ணிசை கேட்டோம். டிவி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் ஏ எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று காலத்தின்போது மருத்துவர்களின் அளப்பரிய சேவையை நினைவு கூர்ந்துள்ள அவர், ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மருத்துவ சேவை விரிவாக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், மருத்துவ படிப்புகளுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அதிக அளவில் இளைஞர்கள் மருத்துவர்களாக உருவெடுக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.

0: கண்காணிப்பு மருத்துவம், நவீன மருத்துவ ஆராய்ச்சி, அனைவருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மருத்துவர்களின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், மக்களின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மருத்துவர்கள் அயராது பாடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் மனித நேயம் போற்றத்தக்கது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மருத்துவர்கள் நோய்க்கான சிகிச்சை அளிப்பவர்களாக மட்டுமின்றி சுகாதாரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் திகழ்வதாக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் தீபா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: மருத்துவர்கள் நோய்க்கு சிகிச்சை அளிப்பவர்கள் மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் வழிகாட்டுபவர்களும் ஆவர். நமது ஆரோக்கியம் நம் கைகளில்தான் உள்ளது. சத்தான உணவு, தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், புகையிலை மற்றும் மதுவை தவிர்த்தல், தேவையான தடுப்பூசிகள் மற்றும் காலமுறை உடல்நல பரிசோதனைகள் ஆகியவற்றை கடைபிடிப்போம். மனித உயிரை காக்கும் உயரிய பணியில் அறிவையும் அன்பையும் அர்ப்பணிப்பையும் இணைத்து சேவை செய்யும் அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும்.
0: தேசிய பட்டய கணக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். இவர்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் திறமையின் மூலம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். 1949 இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனம் தொடங்கியதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை இது மேம்படுத்தும் என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதி மக்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த நடப்பு நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராணுவம் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் புதிய ராணுவ தலைமை தளபதியாக இன்று பதவியேற்ற பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்ப அடிப்படையில் இந்திய ராணுவம் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். எல்லைப்பகுதியில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக உள்ளதாகவும் ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் அரசு நிர்வாகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 11 ஆண்டுகள் சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் மூலம் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் கிராமங்களில் மட்டுமின்றி 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளம் தொழில் முனைவோர் மற்றும் புத்தொழில் தொடங்குவோர் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, வணிகம், பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் வளர்ச்சியடைந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய எண்ணெய் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தில்லியில் 19 கிலோ வணிக சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 2,930 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று வெளியிட்டார். சென்னையில் தரவரிசை பட்டியலை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு

0: விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1,30,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. 3 பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 2,36,017.
1: ராஜஸ்தான் மாநிலம் தௌசா மாவட்டத்தில் இன்று பேருந்து ட்ரக்குடன் மோதி தீப்பற்றி எரிந்ததில் 7 பேர் உயிரிழந்தனர், 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தில்லி மும்பை விரைவு சாலையில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் தௌசா மாவட்ட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவின் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு பி ஹரீஷ், சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட்டால் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா காசா பகுதியில் 150 டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளதையும் திரு பி ஹரீஷ் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் சோரா மட்சுஷிமா சன்சுகே இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா சிட்டேல் யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. முன்னதாக நார்வே பிரான்ஸ் அணிகளும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 9:30 நடைபெறும் நாக் அவுட் ஆட்டத்தில் இங்கிலாந்து காங்கோவை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் கனடாவின் லியாம் த்ராஸை வென்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 120 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவையில் மருத்துவர்களின் பங்கு போற்றத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு 175 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலினி 1-2-3 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

ஆகாஷ்வாணி நேரம் ஒரு மணி கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசைகளோடு இனி கருப்பு வெள்ளை காலத்து நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை கேட்டு ரசிக்கலாம். இது மதுர கீதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருமணிசை ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி இவர்களின் விருப்ப பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

மதுரகீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தொட்டியம் குண்டுமணி பிச்சை முத்து. இவர்களின் விருப்ப பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா குரல்களில்.

கேட்டுட்ருக்கோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசைகளில் மதுரை கீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கிருஷ்ணசமுத்திரம் தெற்கு தெரு சப்பானி தூவாக்குடி மலை சைமன் இவர்களின் விருப்ப பாடல் தூக்கு தூக்கி திரைப்படத்திலிருந்து.

கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில் மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பி வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, லிஷான், மணலை, சந்திரசேகர், பார்த்திபன், சபரி, ஹேமா, மணப்பாறை, காமராஜ் நகரிலிருந்து இவர்களின் விருப்ப பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில்.

மதுரகீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து.

கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில். இது மதுர கீதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் செம்மன் சாலை, வண்டியூர், சக்தி ஜெனர்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஸ்ரீத், பவ்விஷா இவர்களின் விருப்ப பாடல் பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து.

கேட்டு நின்றிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில். இது மதுர கீதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பள்ளிக்கரணை பி, முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா.

0: மதுரகீதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் பெட்டவாய்த்தலை நந்தகோபால், இவரின் விருப்ப பாடல் இடம்பெறுகிறது தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து.
1: தாத்தா தாத்தா சொல்லு தரகடதாம் தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்தா சொல்லு தாத்தா தாத்

சொல்லு, தத்தியமே தாத்தா தேமி தக்கட்ட தரகட தரகடதான். தாத்தா தாக்கு தாத்தா சொல்லு, தரகட தரகடதான், தரகட தரகடதான், தரகடதான்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல, இது மதுரகீதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேர்கள் கரு, ராயனூர், மணவை, சாகுல் அகமது, முகமது இப்ராஹிம், ஹஜிரா பேகம், தாந்தோஞ்சிமலை, செல்வராஜ், பெரியநாயகி இவர்களின் விருப்ப பாடல் செல்வம் திரைப்படத்திலிருந்து.

0: மதுர கீதம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்கிறது நல்ல தம்பி திரைப்படத்திலிருந்து.
1: உட்காரு. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேராட்டார விருந்து களைஞ்சு காட்ட போறண்டி. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேராட்டார விருந்து களைஞ்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் இருந்து தலைகீழா பாடம் படுத்து, கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்குறா போல. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேராட்டார விருந்து களைஞ்சு காட்ட போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அடுத்த நாட்டு காரம் போல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காக்க. பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க. கைத்திறமையை காட்ட போறண்டி, ஒரு கவிய பாடி காத்து மழையுண்டாக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி

நிறைவு பெற்றது மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் விஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்த தானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருள்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அறிவு திறனுடனும் வலுவான விழுமியங்களுடனும் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், உள்ளடக்கிய வளமான தேசத்தில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். மாணவர்களை காட்டிலும் மாணவிகள் பதக்கங்களை குவித்துள்ளதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், மகளிரின் உறுதியான மனப்பாங்கையும் ஆக்கப்பூர்வமான விருப்பங்களையும் இது பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறு வடிவமைத்து குடிமக்களுக்கு ஆளுமை வழங்கி ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைவரின் வாழ்க்கையிலும் அது ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக கூறினார். தடையற்ற மின்னணு பண பரிவர்த்தனை, நேரடி பண பரிமாற்றங்கள் பயனாளிகளை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலகுவான வாழ்க்கைக்கு மின்னணு தொழில்நுட்பம் ஆற்றல்மிகு கருவியாக உருவெடுத்துள்ளது என்றார். கிராமங்கள், 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களுக்கு டிஜிட்டல் இந்தியாவின் அலை பரவி புதுமையான சிந்தனைகள் முன்னெடுக்கப்படுவதாக எடுத்துரைத்தார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து

0: தெரிவித்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் எஸ் குமாரவேல் மருத்துவர் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: மருத்துவர்கள் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இருந்தாலும் அவர்களது மைய நோக்கமும் கருத்தும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதும் அவர்களது வலியையும் நோயையும் முடிந்தவரை நீக்கி அவர்களை ஆற்றுப்படுத்துவதும் ஆகும். எல்லா வயதினரிலும் இருக்கக்கூடிய எந்த பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதம், எந்த மொழி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மருத்துவம் வழங்குவது மிக முக்கியமான கடமையாகும். நோயை அகற்றுவது மட்டுமல்லாமல் அவர்கள் நலமுடன் வாழ வழி செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள். நேரம் கருதாது, தன்னலன் கருதாது இருக்கக்கூடிய முக்கிய தொழிலாக இது கருதப்படுகிறது.
0: இந்நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மினி மாரத்தான் மற்றும் வாக்குத்தான் போட்டிகள் நடைபெற்றன. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் நாட்டின் அனைத்து கிராமப்புறங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு மற்றும் நிலையான கிராம மேம்பாட்டிற்கான வலுவான கட்டமைப்பு உருவாகும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு 7,957,57,00,000 ரூபாயை ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம் நாட்டின் ராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் ராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். நாட்டில் 19 கிலோ வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை 183.50 ரூபாய் இன்று குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னையில் சிலிண்டர் விலை 172.50 ரூபாய் குறைந்து 3,106 ரூபாயாக விற்பனையாகிறது. தாவிகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையில் தோழமை கட்சிகளின் முதல் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. கூட்டணியின் பெயர் உள்ளிட்டவை குறித்து இதில் முடிவாகும் என தெரிகிறது. காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இதில் பங்கேற்கின்றன. இதனிடையே முதலமைச்சரை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்கள் இன்றைய கூட்டத்தில் தங்களது கட்சி கலந்து கொள்ளவில்லை என்றும், தாவிகாவிற்கு வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பதாகவும் கூறியுள்ளனர். திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 10 பேர் கொண்ட மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவினருடன் நாளை ஆலோசனை மேற்கொள்ளப்போவதாக கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுகவின் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி முக்கிய ஆலோசனைகளை சென்னையில் மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி, வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இதில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டின்படி 46,604 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஜூலை 20ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். போதைப்பொருள் பழக்கத்தை இளையோரிடையே முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார்.
2: யூனிட் பிளட் 4 பேருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வல்லமை பெற்றது. இளைஞர்கள் இந்த காலத்துல நிறைய போதைப் பொருட்கள் பழக்கத்துக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. போதைப் பொருட்கள் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த ரத்த தானம் பண்ண முடியாது. இதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு தடவை பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க தானா முன் வந்து ஒரு முடிவெடுங்க. சே நோ டு ட்ரக், சே எஸ் டு பிளட் டொனேஷன்.
0: பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலை துறைகளில் ஒப்பந்தத்திற்காக பணம் கொடுத்து ஏமாந்தவர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ புகார் தெரிவிக்கலாம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று இதனை தெரிவித்த அவர், தம்மிடம் நேரடியாகவோ மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ புகார் அளிக்கலாம் என்றார். இத்தகைய புகார்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் பணம் மீட்டுத்தரப்படும் என்றார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் பதிவு குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில நீர்வளம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் சென்னையில் இன்று வெளியிட்டார். டெண்டருக்கான வங்கி உத்தரவாதம் மின்னணு வடிவில் இருந்தாக வேண்டுமென இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாவட்டத்திற்குள் பதிவு செய்த ஒப்பந்ததாரர்கள், அதற்கான டெண்டரில் பங்கேற்க தகுதியானவர்கள், நீர்நிலையை புனரமைக்க விரும்பும் நிறுவனங்கள், அமைப்புகள் உள்ளிட்டவை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடக அரசு

0: மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாட்கள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். தாவிக்கா தலைவர் குதிரை பேரத்தில் நேரடியாக ஈடுபட்டதாக கூறி திமுக சார்பில் தமிழக ஆளுநருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் பேசியதை சுட்டிக்காட்டி, ஆளுநர் இது தொடர்பாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறினார். நாகை மாவட்டத்தில் இயல்பை காட்டிலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டத்தில் நிலவும் கடும் வெப்பத்தினை சமாளிக்க இயற்கையான முறையில் தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கின்ற இளநீரும் பனை மரத்தில் இருந்து கிடைக்கும் நுங்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் நல்ல வருவாய் கொடுத்து வந்தாலும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தாகத்தினை தீர்க்கும் இயற்கை விளைபொருட்களாக அனைவராலும் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்ணப்படுகிறது. வெயிலின் தாக்கம் தொடர்வதால் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெயில் தாக்கத்தினால் பாதிப்படைந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தொடர்ந்து தனிவார்டு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருச்சி, அரியலூர், நாகை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இரு அணிகளுக்கிடையே 5 20 போட்டிகளும் 3 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் வரும் 19 வரை இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளன. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கனவை முன்னெடுத்துச் செல்வதில் இளையோர் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா நாட்டின் ஆட்சி முறையை மறுவடிவமைத்து ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13 தொடங்கும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இளையோர் அதிக அளவில் ரத்ததானம் செய்ய முன்வர மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரகமும் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய பருத்திக்கான முன்னோடி திட்ட உழவர் பெருவிழா சென்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. விழாவில் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர், விரிவாக்க கல்வி இயக்குநரக இயக்குநர், வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய தலைவர், வேளாண் துறை அலுவலர்கள், முன்னோடி விவசாயிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு வந்திருந்தோரை வரவேற்று பேசினார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சசிகலா அவர்கள். தொடர்ந்து விழாவிற்கான நோக்க உரையினை வழங்கினார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ஹரிணி அவர்கள். அவர் தம் உரையில்,
1: வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி இந்தியாவின் பொருளாதாரத்திலும் ஜவுளித்துறையின் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு பணப்பயிராகும். நாட்டின் பல லட்சம் விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் இப்பயிர் வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் இடையே முக்கிய பாலமாக இருந்து வருகிறது. இச்சிறப்புமிக்க பருத்தி சாகுபடியின் உற்பத்தி திறனை அதிகரிக்க விவசாயிகள் வருமானத்தை உயர்த்துவதற்காக இந்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், ஜவுளித்துறை அமைச்சகம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு

0: இயக்கத்தின் கீழ் நாக்பூரில் உள்ள மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த பருத்திக்கான சிறப்பு முன்னோடி திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்த திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்காக மொத்தம் ரூபாய் 44 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பருத்தி சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு வயல்களில் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 160 விவசாயிகள் மற்றும் 227 ஏக்கர் பரப்பளவு இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுள்ளது. நடப்பு ஆண்டில் 74 ஏக்கர் பரப்பளவில் 49 விவசாயிகள் 17க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மற்றும் 3 வட்டாரங்களில் அடர்நடவுறை சாகுபடி முறையையும் 10 ஏக்கர் பரப்பளவில் 5 விவசாயிகள் 3 கிராமங்கள் மற்றும் 2 வட்டாரங்களில் நீண்ட இழை பருத்தி சாகுபடி முறை என மொத்தம் 84 ஏக்கர் பரப்பளவில் 54 விவசாயிகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு பயிற்சிகள் வயல் விழாக்கள் நடத்தப்பட்டு இத்திட்டம் குறித்த பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் தேவையான தொழில்நுட்ப பயிற்சி நேரடி வயல்வெளி ஆய்வின் மூலமும் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அடர்நடவு முறை பருத்தி சாகுபடியில் வழக்கமான முறையை விட 28% கூடுதல் மகசூலும் நீண்ட இழை பருத்தி சாகுபடியில் சுமார் 17.5% கூடுதல் மகசூலும் பெறப்பட்டுள்ளது. மேலும் இந்த வெற்றிக்கு சிறப்பாக வழிவகுத்த அனைத்து விவசாயிகளையும் விஞ்ஞானிகளையும் பாராட்டுவதற்கான நிகழ்வுகளை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: அடுத்து கரிசல் நிலத்து செடியாய் முளைத்து வெண்பஞ்சாக வெடித்து மனிதர்களின் உடைகளை அலங்கரிக்கும் பருத்தி பயிரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் வேப்பந்தட்டை பருத்தி ஆராய்ச்சி நிலைய தலைவர் முனைவர் எஸ் சோமசுந்தரம் அவர்கள். அவர் தமது வாழ்த்துறையில்,
2: ஆடையின்றி வாகையில் மெலிந்து கையை வைத்து மெய்யை போத்தி காலை வைத்து தலையை தாழி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் என்று சிற்றுப்புலவரின் மொழிக்கு ஏற்ப இந்த பாடலுக்கு பொருள், ஆடை இல்லாமல் காட்டில் அலைந்து கொண்டிருந்த மனிதனை வெக்கத்தை விட்டு வெளியே வர வைத்து தரையையும் மரத்தின் பட்டையையும் அணிந்து கொண்டு விலங்குகளின் தோலை போத்திக் கொண்டிருந்தவனை காட்டை விட்டு வெளியே வர வைத்த ஒரு பயிர் நகைகளை வைக்கும் பேழையில் இருக்கும் பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இட்டு காட்டுகிறார். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பயிர் இந்தியாவில் 60 லட்சம் குடும்பங்களை நேரடியாகவும் 200 லட்சத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களை மறைமுகமாகவும் ஆதரித்துக் கொண்டிருக்கிற ஒரு பணப்பயிர். இந்த பயிர் உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. பருத்தி விவசாயத்தில் பல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன முக்கியமான குறிக்கோள்னா, நம்ம வந்து மகசூலை பெருக்க வேண்டும், விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், இந்த பருத்தியின் புகழ் நிலைத்திருக்க வேண்டும், அந்த பயிர் வந்து நிலைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், பருத்தி சாதாரண பயிர் கிடையாது, சப்பானையும் கூட பெரிய சான்றோராக காட்டக்கூடிய ஒரு பயிர். நெல்லை போல மக்காச்சோளத்தை போல பருத்தியையும் நம்ம வந்து இயந்திரம் கொண்டு அறுவடை செய்ய வேண்டும். அதுதான் நம்மளோட ஒரே குறிக்கோள். வேளாண்மை பல்கலைக்கழகம் பருத்தி ஆராய்ச்சி வேப்பந்தட்டை, அதுதான் நாங்க ஒரு 10 வருஷமா டிஎஸ்டி ப்ரோக்ராமோட இஸ்ரேலோட இணைந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மிஷினையும் உங்களுக்கு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அது இந்த வருடம் இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் நீங்க போட்டு ஒரு 5-10 ஏக்கர் விளைச்சீங்கன்னா பண்ணி காமிக்க கூட நாங்க ரெடியா இருப்போம். ஆனா நிறைய தொழில்நுட்பங்கள் அந்த பாடல் கூட இருக்கு, சினிமாவில் பாத்துருக்கோம். பருத்தி எடுக்கையில நான் பல நாளா பார்த்தேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எவ்வளவு நாளா பருத்தி எடுத்துட்டு இருக்கும் பாரு, இவருமாரி பாத்துட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மணி நேரத்துல பருத்தி எடுக்கணும். சோ இந்த மாதிரி இந்தியா முழுவதும் அந்த பயிருக்கு ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கிறது. இது மேலும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் காட்டன் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதுல சில மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்தியா முழுவதும், அது நாமக்கல் மாவட்டமும் உண்டு. இதே கேவிகே மூலம் உங்களுக்கு மேலும் பல பயிற்சிகள் அந்த இதுல தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இந்த நிலவில் வந்து கலந்து கொள்வது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
1: பருத்தியில் விவசாயிகள் கூடுதல் வருமானம் எடுத்திட தொழில்நுட்ப உரை வழங்கினார் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநரக இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள். அவர் தனது சிறப்புரையில்,
3: இந்தியா பூரா கிட்டத்தட்ட 200 லட்சம் டன் இந்த பருத்தி மாறு கிடக்குது. ஒண்ணு அடுப்பு வரையறிக்கிறது, இந்த அடுப்பு அரிக்கிறதுக்கு வெரி வெரி கம்பெனி பாய்லர் எல்லாம் வச்சு அதுக்கு இதை அறுத்து பவுடராக்கி இவ்வளவு பெரிய கட்டையா பண்ணிடுறான்.

0: பண்ணீங்கன்னா எல்லாரும் யாராருக்கு வேணுமோ அப்ப வச்சு அதை பயன்பட்டுக்கலாம். இது ஒரு வழி. பருத்தி எடுத்தோடனே இலதல பச்சையா இருக்கலையே, அந்த ஊரே புல் போடுறாங்கல்ல நம்ம மாட்டுக்கெல்லாம், இப்ப பருத்தி பண்றாங்க. இந்த பருத்தி தலைய எடுத்துட்டு கூட உளுந்து கொள்ளு தட்டப்பயிரு இந்த இலதலைய உள்ள சேர்த்திட்டு ஊரே புல் போடுறாங்க. அப்ப இந்த கிளையெல்லாம் என்ன இது வறண்டு போய் வெட்டியா போறதெல்லாம் மாட்டுக்கு போகுது. பருத்தி கொட்டை போட்டா மாட்டுக்கு பால் எப்படி இருக்கு? பாயிண்ட் அதிகமா வருமா வராதா? இது கேக்குதா இல்லையா? பருத்தி தலை போட்டா அதேதான் சரியா? 30 ரூபா கொடுக்குற பால் 34 ரூபா கொடுக்கும், ஆனா வெட்டியா விட்டுட்டு இருக்கிறோம். இதை பண்ணோம்னா நம்ம இன்னும் வருமானம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயிலிருந்து 16,000 போகலாம். இந்த தொழில்நுட்பங்களை மத்தவங்கள கொண்டு போய் சேரணும். உங்க மூலம் 1,000 பேருக்கு போய் சேரணும். நல்லது, நன்றி.
1: விவசாயிகளுக்கு சாகுபடி செலவை குறைத்திடும் வேளாண் இடுபொருட்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி தலைமை உரை நிகழ்த்தினார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திர பாபு அவர்கள். அவர் தம் உரையில்,
2: எங்களோட பல்கலைக்கழகத்தோட மெயின் குறிக்கோள் வந்து கால்நடை, கால்நடை சார்ந்த வளர்ப்பு, அதிலிருந்து பெறப்படும் மதிப்பு கூட்டிய பொருட்கள், அதை பத்தி சம்பந்தமா செய்வோம். அதுல குறிப்பா வந்து எங்ககிட்ட 4 KVK இருக்குது. அந்த 4 KVK வந்து விவசாயம் கால்நடை ரெண்டு இணைந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி எங்க கால்நடை பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய மருத்துவர்களும் வந்து பிற கேவிக்கையில டிஎன்ஏல உள்ள கேவிக்கையில இணைந்து விவசாயத்தொழில் மக்களுக்கு கால்நடை சம்பந்தமான ஆலோசனைகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து எங்க பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவு 7 கல்லூரிகள் இருக்கு, உணவு சம்பந்தமா 2 கல்லூரி, அது போக வந்து 20 மாவட்டத்துல எங்க பல்கலைக்கழகத்தோட பயிற்சி நிலையங்கள் இருக்கு, 4 KVK இருக்கு, 15 பண்ணைகள் இருக்கு. இதை நீங்க எந்த நேரத்துலனாலும் அங்க வந்தீங்கன்னா அங்க உள்ள பேராசிரியர்கள், அங்க உள்ள உதவி பேராசிரியர்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கான கால்நடை சம்பந்தமான எல்லா விதமான அறிவுரைகளோ இல்லைன்னா உங்களுக்கு உள்ள ப்ராப்ளங்கள் என்ன இருந்தாலும் அதுக்கான நிவர்த்திகள் என்ன ஏதுங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க. குறிப்பா வந்து இந்த மாதிரி கேவிக்கே இந்த பயிற்சி நிலையங்கள்லாம் எதுக்காக இருக்குன்னா விவசாய பெருமக்களை நேரடியா ஒரு விஞ்ஞானி வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடங்கள் மூலம் தான் தெரியும். சோ உங்களோட பிரச்சனைகளை வந்து இங்க வேலை குறிக்க பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்ப சென்னையில இருக்கிறவங்களுக்கோ கோயம்புத்தூர்ல பயன்பட்டிருக்கீங்கிறது தெரியும் போது எங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஒரு நல்ல பேர் உங்க இந்த கேவிக்கை மூலம் கிடைச்சிருக்குது. சோ இந்த கேவிக்கையினால பயன்படுற விவசாயிகள்னால பல்கலைக்கழகத்துக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி வந்து வருமானம் கூடி இருக்குதோ அதே நேரத்துல எங்களுக்கான பெயரும் வந்து கிடைச்சிருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல உங்ககிட்ட இருந்து நிறைய விளக்கங்கள் அவங்களும் கத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு அனுபவம். ஏன்னா நீங்க வந்து உண்மையிலே ஃபீல்டுல அனுபவப்பட்டிருக்கிறீங்க, அங்கிருந்து நீங்க வந்து அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்றீங்க. இதை எப்படி நம்ம திருப்பி ரீடிஃபைன் பண்ண முடியும், எப்படி துரிதப்படுத்த முடியுங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். சோ இதுல நீங்க எல்லாரும் சந்தோஷமா பதில்கள் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது இந்த நிலையம் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நிலையம் மூலமாவே எங்க பல்கலைக்கழகத்தையும் நீங்க அணுகலாங்கிற ஒரு இதையும் நாங்க சொல்லிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான கால்நடை சம்பந்தமான தீவனமோ இல்ல வளர்ப்பு சம்பந்தமானது, நோய்கள் சம்பந்தமானது, இந்த மாதிரி இருக்க வந்து எங்களோட பல்கலைக்கழகம் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும்.
1: நிறைவாக விவசாயிகளின் அனுபவ பகிர்வோடு நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நேயர்கள் இதுவரை கேட்டது

0: நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற பருத்திக்கான முன்னோடி திட்ட உழவர் பெருவிழாவின் வானொலி தொகுப்பு. தொகுப்பு ஜி கவிதா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
1: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 1ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் துவங்கி வடகேரள பகுதி வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்

0: இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தென் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதுள்ள சூழல்ல விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். மழை பெய்யும் போது இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறத தவிர்க்கணும். அடுத்ததாக நெற்பயிரில சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன்கள் தாக்குதல் தென்படுது. இந்த இலைப்பேன்களை கட்டுப்படுத்த புரொபர்கைட் மருந்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளித்து இலைப்பேன்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக தற்போதுள்ள பருவ சூழல்ல கால்நடைகளை கோமாரி நோய் தாக்கும் அபாயம் இருக்கு. கோமாரி நோயை கட்டுப்படுத்த தடுப்பூசி கண்டிப்பாக செலுத்தணும். நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை அணுகி கோமாரி நோய்க்குரிய தடுப்பூசிய கால்நடைகளுக்கு செலுத்தும் பணியை விவசாயிகள் மேற்கொள்ளணும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை காய் ஏலம் நடந்துச்சு. நிலக்கடலை 1 குவிண்டால் 8100 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
1: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்களினி கேட்கவிருப்பது கிராம சமுதாயம். பச்சை நிறமே பச்சை நிறமே வன மகோத்சவ் சிறப்பு தொகுப்பு.
3: உயர்ந்த மலைகள், வீழும் அருவிகள், பசுமையான புல்வெளிகள், அழகு பள்ளத்தாக்குகள், அடர்ந்த வனங்கள், இவையெல்லாம் இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகள். அறிவியல் மேம்பாட்டில், நாகரீக வளர்ச்சியில், தொழில் புரட்சி, நகரமயமாக்கல், வாகன பெருக்கம் என பல முனைகளில் மனிதன் இயற்கையோடு முரண்பட்டான். காடுகளை அழிக்க தொடங்கினான். விளைவு, பசுமை பரப்பு சரிந்தது, மழை குறைந்தது, கரியமில வாய்வு செறிந்தது, பருவம் தவறியது, வறட்சியும் அதீத மழையும் வெள்ளமும் பனியும் புயலும் நம்மை அச்சுறுத்த தொடங்கியுள்ளன. எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்று மனிதகுலம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால். காடுகள் காக்கப்பட வேண்டும். இன்று காடுகளை கொண்டாடும் ஒருவார கால வன மகோத்சவ் திருவிழாவின் முதல் நாள். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்த பருவத்தில் புதிய மரக்கன்றுகளை நட்டு வனப்பரப்புகளை விரிவாக்கம் செய்யவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய காடுகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த விழா. அண்மையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டத்தில் அமைந்திருக்கும் பச்சைமலை வனச்சரகத்திற்கு நாம் சென்றிருந்தோம். தரைமட்டத்திலிருந்து சற்றொப்ப 4600 அடி உயரத்தில் பசுமை பொருத்தி ஸ்வேதா நதி, கல்லார் இவை ஊடறுத்து பாயும் அழகோடு அமைந்திருக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை நம்மை வரவேற்றது.
4: காடுகள், காடுகள் சார்ந்த இடங்கள்ல நாம இப்ப போய்கிட்டே இருக்கோம். கிராமப்புறங்களாக இருந்தாலும் பெயர்கள் வித்தியாசமா இருக்கு. நாங்க வந்து வண்டியில வந்துட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஒண்ணு கிராஸ் ஆனிச்சு. அந்த பஸ்ல இருந்து ஊர் பேரெல்லாம் பார்த்தோம். அதுல ஒரு பேர் வந்து வித்தியாசமா இருந்துச்சு, பூதக்கால் அப்படின்னு இருந்துச்சு. நாங்களே நினைச்சுக்கிட்டோம், சரி இந்த ஊருக்கு எப்படி இந்த பேர் வந்திருக்கும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். எல்லாருமே 2-வீலர் அதிகமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறினோன்னு பாத்தீங்கன்னா அழக மேகங்கள் சூழ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள அமைதியா இருக்கிறப்ப எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த இயற்கை சூழல். நம்ம கூட முதல்ல இணைகிறவங்க யாரு, என்ன பண்றாங்க, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வணக்கம் ஐயா.
5: வணக்கம் மேடம். கார்த்தி, துறையூர் வனச்சரகத்துல வனவரா பணியாற்றிட்டு இருக்கேன். நம்ம இப்போ இருக்கிற இடம் துறையூர் வனச்சரகம். இது திருச்சி வனக்கோட்டத்தோட சேர்ந்தது. பச்சைமலை சேலம் மாவட்டம், திருச்சி மாவட்டம் ரெண்டுமே இணைந்த ஒரு மலைத்தொடர் தான். திருச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் வசிக்கிற 55 கிராமங்கள் இருக்கு. துறையூர் வனச்சரகத்திற்கு கீழே வருகிறது. 19,000 to 20,000 hectare வரையும் நமக்கு வனப்பகுதி இருக்கு. எல்லாமே ஒரு அடர்ந்த ஒரு சோலை வனம் மாதிரி இருக்கும். எல்லாரும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் நல்லா இருக்கும் அப்படிமாங்க. ஆனா இது வந்து ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலை. இதுவுமே வந்து அந்த ரம்யமான சூழ்நிலை கண்டிப்பா எல்லாத்துக்கும் கொடுக்கும். எல்லா

0: இவங்க வந்து மலைவாழ் மக்கள், அவங்க தான் மேல வசிச்சுட்டு இருக்காங்க. பச்சைமலையில இருக்கிற எல்லா மக்களுமே வந்து மலையாளி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எல்லாரும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மரவள்ளி கிழங்கு, முந்திரி, மிளகும் கொஞ்சம் இப்போ நல்லா அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: அடர்ந்த ஒரு வனமா இருக்கு, எப்படி இத பாதுகாக்கறீங்க?
0: எங்களோட மாவட்ட வனவளவலரோட நேரடி கண்காணிப்புல இந்த வனப்பகுதியை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாம இருக்கணும், அதோட எல்லைகளை வந்து சரியா இருக்கான்றது நாங்க தினசரி ரோந்து பண்ணி போவோம். வனத்துக்குள்ளயும் நாங்க வந்து போயிட்டு எந்த மரங்கள் எதுவும் வெட்டாம பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த வனத்திலேயே கொஞ்சம் மரங்கள் அடர்த்தி குறைவா இருக்கிற இடத்துல வருட வருடம் அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்தின் மூலமா மரக்கன்றுகளை நட்டு பராமரிச்சுட்டு இருக்கோம். வனப்பகுதியை கொஞ்சம் அழியாம எங்களால முடிஞ்ச அளவு நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம்.
1: கிட்டத்தட்ட 55 கிராமங்கள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்?
0: இங்க இருக்கிற மக்கள் விவசாயம் தான் உங்களோட தலையாய தொழிலா இருக்கு. ஒரு காலத்துல வந்து இந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி வந்து

0: தலையாய தொழிலா இருக்கு. ஒரு காலத்துல வந்து இந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி வந்து சிறுதானியங்கள் தான் அதிகமா வந்து இவங்க எல்லாம் வந்து விளைவிச்சுட்டு இருந்தாங்க. பண்ட மாற்று முறைன்றது அப்போ இருந்தது. எல்லாரும் இங்க இருக்கிற விளைபொருட்களை எடுத்துட்டு போயிட்டு கீழே கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர நடைமுறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்குல நாகரிக வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பணப்பயிர்கள் மேல இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமானனால மரவள்ளி கிழங்கு இங்க கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. இங்க முந்திரி விளைச்சல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலா வந்து முந்திரி பயிரும் பண்ணிட்டு இருக்காங்க. கால சூழ்நிலை மாற்றத்துல வந்து இப்ப நிறைய பேர் இங்கெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு துறையூர் வனச்சரகத்திலே கூட அரசாங்க பணியில இருக்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. பொருளாதாரம் ஓரளவு உயர்ந்துட்டு தான் இருக்கு.
1: இங்க விலங்குகள்லாம் இருக்கா, இவங்களுக்கு பாதுகாப்பு நீங்க எந்த வகையில கொடுக்கறீங்க?
0: கரடி இருக்கு, புள்ளிமான் இருக்கு, சருகு மான் இருக்கு, எறும்பு தண்ணி இருக்கு, கடமான் இருக்கு, பல்வேறு வனவிலங்குகள் வந்து இங்க இருக்கு. வனவிலங்குகளால இதுவரையும் வந்து மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டது இல்ல. அவங்க அதிகப்படியா வனவிலங்குகள் இருக்கிற பகுதிக்கு செல்லாம நாங்க வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இங்கேயாவது ஒரு மரம் வெட்டப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா?
0: கண்டுபிடிச்சிருவோம் மேடம். 19,000 ஹெக்டேர் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு பீட்டா பிரிச்சிருப்பாங்க. பீட்டுக்கு வந்து ஒரு கார்டு ஒரு வாட்சர் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏரியால 10 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு பாத்துட்டு வருவாங்க. அடுத்த நாள் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பகுதியை இப்படியே வந்து அந்த ஒரு வார காலத்துக்குள்ள வந்து அவங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து சுத்தி பார்க்கும்போது உள்ள ஏதேனும் வனக்குற்றங்கள் தவறுகள் நடந்திருந்தா உடனடியா கண்டுபிடிச்சு அது யார் பண்ணாங்க அப்படின்றத விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்துல அது நடக்காம தடுத்துருவோம்.
1: ஒரு தடவை ஒரு வனச்சரகரை நாங்க சந்திச்சோம். உள்ள போக போக அடர்ந்த வனமா இருக்கும், அதுக்குள்ள நாங்க போறதுக்கே பயப்படுவோம், விலங்குகள் சுற்றுப்புறத்துல இருக்குன்றதுனால இந்த எல்லைக்கூட வந்து வரையறுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இங்க வரையறை உண்டா?
0: ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது வந்து அடர்ந்த வனமா இருக்கும். வனத்துல வந்து நிறைய முள்செடிகள் இது மாதிரி இருக்கும்போது நம்மளே உள்ள போய் பார்க்க முடியாது. எங்களால எவ்வளவு தூரம் போக முடியுதோ அதையும் மொத்த இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவையும் நாங்க முடிஞ்ச அளவு சுத்தி பார்த்துட்டு பாதுகாத்துட்டு இருப்போம்.
1: யாரும் பாக்கல, நம்ம உள்ளுக்குள்ள போகலாம். அந்த மாதிரி அத்துமீறல்கள் எதுவும் நடந்திருக்கா?
0: அதிகமா எதுவும் நடந்தது இல்ல. ஆனா அத்துமீறல் நடக்கும்போது உடனடியா எங்களுக்கு அங்கங்க வந்து தகவல் சொல்றதுக்கு நாங்க ஆள் வச்சிருப்போம். இங்க இருக்கிற மலைவாழ் மக்களே வந்து ஆடு மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, வெளியில காட்டுல விவசாயம் பண்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு உடனடியா தகவல் கொடுத்துருவாங்க. நாங்க உடனடியா போயிட்டு வந்து அவங்களை வான் பண்ணி அனுப்பிடுவோம். அப்படி இல்லன்னா அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம்.
1: இப்ப உங்களுடைய வேலை நேரங்கள் எப்படிங்க இருக்கும்?
0: எங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை நேரத்துலதான் இருக்கணும். ஓய்வு நேரத்துல கூட எங்களுக்கு ஏதாவது ஒரு பணி வந்துச்சுன்னா நாங்க உடனடியா போயிருவோம். எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வேலை நேரம் எதுவும் இல்ல மேடம்.
2: மலைவாழ் மக்கள் வனத்துறை இவர்களின் உறவு மேம்பட்டால் மட்டுமே வன பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இதை பற்றி வனவர் கார்த்தி அவர்கள்.
0: சூழல் மேம்பாட்டு குழுக்கள் EDC அப்படின்னு சொல்லுவாங்க, ஈகோ டெவலப்மெண்ட் கமிட்டிஸ், அது வந்து ஒரு 10 கிராமத்துல ஏற்படுத்திருக்கும். வில்லேஜ் ஃபாரஸ்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லி அது ஒரு குழு இருக்கு. இந்த குழுக்கள் ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா மலைவாழ் மக்களுக்கும் வடத்துறைக்கும் இடையே வந்து ஒரு பாலம் ஏற்படணும். அவங்களுக்கு வந்து நம்ம அரசாங்கத்து மூலியமா கடன் உதவி செய்யறோம். ஆடு மாடு மேய்ச்சல் அதிகமா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகள் திருப்பி வந்து ரீஜென்ரேஷன் ஆகுறது வந்து ரொம்ப தடைப்படும். ஆடு மாடு மேய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுத்து வேற ஒரு தொழில் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவங்க இந்த தொழில் வந்து செய்ய மாட்டாங்க. அப்ப வந்து வனத்தை சுலபமா பாதுகாக்க முடியும்.
3: அவங்க பொருளாதாரத்தை நம்ம ஈடு செஞ்சிட்டோம்னா அவங்க அந்த தொழில
0: விளைவிக்கிறாங்க. ஆமா ஆமாங்க. அவங்களுக்கு தேவையான வேற ஏதாவது இருக்கு, ஒரு செக் டேம் கட்டுறது, பெர்குலேஷன் பான் கட்டுறது, அவங்களோட விவசாய நிலக்கு கல் வரப்பு இது மாதிரி அமைச்சு கொடுக்கறது, அவங்களோட தேவைகளை நாங்க அறிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது அரசாங்கத்து மூலியமா நிதி உதவி பெற்று செஞ்சு கொடுக்கும் போது எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு அண்ணன் தம்பி உறவு போல தான் இது நாள் வரையும் நாங்க செயல்பட்டு இருக்கோம்.
3: ஐயா வணக்கம், உங்க பேருங்க?
4: பாலகிருஷ்ணன் சார்.
3: எந்த ஊருங்க நீங்க?
4: தாப்சங்காட்டுப்பட்டி, பச்சைமலை.
3: பச்சைமலையில ஒரு பகுதிங்களா தாப்சங்காட்டுப்பட்டி?
4: கிராமம். அவ்வளவுதான்.
3: இந்த கிராமத்துல எத்தனை பேர் இருப்பாங்க?
4: ஒரு 250 குடும்பம் இருக்கு சார்.
3: 250 வீடுகள் இருக்குதா?
4: 250 வீடு.
3: ரேஷன் கார்டு உண்டு?
4: உண்டு உண்டு, கண்டிப்பா.
3: சரிங்க, என்னங்க இங்க முக்கியமான தொழில் நமக்கு?
4: ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்கு சார், அப்புறம் ரெண்டாவது வந்து முந்திரி, மூணாவது வந்து இப்ப மிளகு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வைக்கிறது.
3: மிளகு வந்து முயற்சியில இருக்கு?
4: முயற்சியில பண்ணிட்டு இருக்கோம்.
3: மரவள்ளி கிழங்குங்கிறது வந்து நீங்க காலகாலமா பண்ற பயிர்?
4: 40 வருஷம் இருக்கு சார். அவ்வளவுதான்.
3: அதுக்கு முன்னாடிங்க?
4: பறவு, சாமை, தேனை, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்கல்ல,
3: ஆமா,
4: நெல், மேட்டங்காட்டு நெல்லுன்னு இருக்கும், அந்த நெல்லு தான் போட்டுக்கிட்டு இருப்போம்.
3: ஏங்க அப்புறம் அதெல்லாம் குறைஞ்சு போய் இப்ப இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டீங்க?
4: அதுல வந்து எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துக்கு பணம் கிடைக்கல சார் அதிகமா. மரவள்ளி கிழங்குல கொஞ்சம் காசு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கு மாதிரி வச்சுட்டான்.
3: வரகு, தேனை, சாமை இதெல்லாம் போட்டுருக்கீங்க, அதை தாண்டி அப்படியே குச்சி கிழங்கு வந்துருக்கீங்க. அதுக்கு ஒரு விவசாய சூழ்நிலை வேற, இதுக்கான விவசாய சூழ்நிலை வேற.
4: ஆமா கண்டிப்பா.
3: எப்படி அதை ஒத்து வந்துச்சுங்களா உங்களுக்கு?
4: மண்ணு நமக்கு ஈல்டு கொடுக்கும்போது ஒத்துதானே வந்தோம். கிணைய 3 மாசம், கேழ்வரகு 3 மாசம், நெல்லு மட்டும் 6 மாசம். மேட்டாங்காடு நெல்லு,
3: மேட்டாங்காடு நெல்லு சுத்தமாவே இல்லீங்களா? இங்க
4: சுத்தமா களைய பண்ணிச்சு, அடியோட இல்ல. பெருத்த லாவெல்லாம் பாக்க முடியாது. டீசெண்டா சாப்பிடலாம், வயல்ல வேலை பாக்கலாம். வேற ஒரு பிள்ளைங்களை ஒரு கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம்.
3: குச்சிவள்ளி கிழங்குல ஓரளவுக்கு லாபம் கிடைக்குதுங்களா நமக்கு?
4: இதுல கிடைச்சாலும் அப்படி மாறி வந்து அதுதான் வருமானம் குறைஞ்சது. ஒரு வருஷத்துக்கு வித்துச்சுன்னா

0: ரெண்டாவது வருஷம் அந்த ஈல்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வருஷம் வச்சா ரெண்டு வருஷம் வைக்க மாட்டேங்குது சார். ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இப்ப எல்லாம் மிளகுக்கு மாறுறான்.
1: மிளகுக்கு ஏத்த சீதோஷ்ண நிலை இங்க இருக்குதுங்களா?
0: மழைலாம் கட்ட வந்துடும், சாதகமா இருக்கும். நிறைய பேரு போட்டவங்க எல்லாம் ஈல்டு வருதுங்கிறாங்க, அதனால எல்லாரும் அதுக்கு மாறிட்டு இருக்கும்.
1: இப்போ நம்ம கிராமத்துல இந்த வனங்களை பாதுகாக்கிறதுக்கு, மரங்களை வெட்டாம இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது நீங்க கண்காணிப்பு குழு இந்த மாதிரி எல்லாம் போட்டு பாத்துக்கிறீங்களா? காட்டு மேல நம்மளுக்கு கொஞ்சம் அக்கறை காமிக்கணும்.
0: ஆமா, அதெல்லாம் வெட்டுறதே இல்ல சார்.
1: நம்ம ஏதாவது குழு மாதிரி வச்சிருக்கோமா?
0: வனக்குழுன்னு வச்சிருக்கானுங்க.
1: இப்ப வனக்குழுன்னா அதுல பஞ்சாயத்து தலைமையில இருக்கு, எங்குமா அது
0: ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் தான் எங்கும். அவங்க ஏதாவது இருந்தாலும் அவங்க வந்து சொல்லுவாங்க. என்னென்ன
1: விலங்குகள் இங்க பாத்துருக்கீங்க?
0: நம்ம அனுபவத்துல முயல் இருக்கு, மான் இருக்கு, தருவ மான் இருக்கு, காட்டாடு இருக்கு, காட்டு பன்னி இருக்கு. இந்த வகைதான் சார் இங்க இருக்கு.
1: வேட்டையெல்லாம் நடக்குங்களா?
0: அதெல்லாம் எங்க தாத்தா காலத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது, வனத்துள்ளே போறது இல்ல அதிகமா.
2: கிராம வனக்குழுக்கள் எப்படி செயல்படுகின்றன? வனத்துறை மலைவாழ் மக்களின் வாழ்வில் எத்தகைய மாற்றங்களை தந்திருக்கின்றது? தொடர்கிறார் கார்த்தி அவர்கள்.
1: குழுக்களை வச்சு நீங்க மீட்டிங் எல்லாம் போடுறீங்களா?
3: கண்டிப்பா, மாதம் ஒரு தடவை செயற்குழு கூட்டம் வந்து நடக்கும். இந்த கூட்டத்திலேயே வந்து வனத்தை பாதுகாக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம கூட்டத்துல எடுத்துரைப்போம். அந்த வெயில் காலங்கள்ல வனத்துல அங்கங்கே தீ ஏற்படும் பொழுது இவங்க எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கிறாங்க. தகவல் சொல்றது, தீ அணைக்கிறதுக்கு இந்த மக்கள் உதவி செய்யறதுனால இந்த குழு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்கு.
1: பொருளாதார ரீதியா இந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அதுக்கு வனத்துறை இந்த காரியங்களை செஞ்சிருக்குன்னு குறிப்பிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன்.
3: ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா நம்ம வனத்துறை மூலியமா பசுமையாக்கல் திட்டம் GTM ஸ்கீம் இருக்குங்க, TBGB அப்படின்ற ஸ்கீம் இருக்கு. இது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து இலவசமா நம்ம மரக்கன்று கொடுத்துட்டு இருக்கோம். தேக்கு, மகாகனி இந்த மாதிரி மரப்பயிர்கள் அவங்கள வளர்க்கறதுக்கு ஊக்குவிக்கிறோம். சந்தன மரம் இந்த மாதிரியான கன்றுகளை நம்ம இலவசமா கொடுத்து அவங்கள ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த EDC மூலியமா பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பயிற்சிகளுக்கு அழைத்து போயிட்டு இருக்கோம். மிளகு சாகுபடி செய்யறாங்க, தேனி பெரிய குளத்துல இருக்கிற அரசு ஹார்டிகல்ச்சர் காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு மிளகு சாகுபடி வளர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். தேனி வளர்ப்புக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். காளான் வளர்ப்புக்கு வந்து பெரம்பலூர் KVK கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு காளான் வளர்ப்பு எப்படி பண்றதுன்னு பயிற்சி கொடுத்துருக்கோம். படித்த இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்மளே இலவசமா லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். வருட ஃபுல்லுமே வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு கிட்ட போதிய நிதி திட்டம் எதுவும் இல்லாத பட்சத்திலயும் கூட வெளியில NGOs இருந்து சமூக ஆர்வலர்கள் இருந்து அவங்கள்ட்ட இருந்து நாங்க உதவி கேட்டு இவங்களுக்கு ஒரு சில பயிற்சிகள்லாம் நம்ம எப்பவுமே கொடுத்துக்கிட்டேதான் இருப்போம்.
1: உங்க பேருங்க?
4: முருகன். பச்சைமலை சோளமாத்தி.
1: சோளமாத்தி இந்த டாப் செங்காட்டுப்பட்டில இருந்து எவ்வளவு தூரத்துல?
4: 7 கிலோமீட்டர்.
1: சோளமாத்தியோட சிறப்பு என்னங்க?
4: சிவன் கோயில்.
1: எத்தனை வருஷத்து பழமையான சிவன் கோயில் அது?
4: 60 வருஷம் இருக்குது.
1: ஊர்க்காரங்க சேர்ந்து கட்டின கோயில். விவசாயம்லாம் எப்படிங்க?
4: விவசாயம் எல்லாம் மணவரி தான் சார். மரவள்ளி, முந்திரி, பலா, அருணாச்சி பழம் இருக்கு. மா எல்லாம் இயற்கை சார்ந்தவங்க சார்.
1: நீங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் இப்ப வந்து முந்திரி சல்லு சிலுவருக்கு வச்சிருக்கேன்.
1: சிலுவருக்கு வச்சிருக்கீங்க, மிளகு போட போறீங்க. சிலுவருக்கு கண்ணெல்லாம் எங்க வாங்குறீங்க?
4: ஃபாரஸ்ட் பர்மா. வெளியில கிடைக்கிறது வந்து கண்ணு 20 ரூபா 10 ரூபா இருக்கும். இவங்க வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க.
1: விவசாயிகளுக்கும் வனத்துறைக்கும் என்ன மாதிரி உறவு இருக்குதுங்க?
4: அவங்க வந்து எங்களுக்கு தேவையான உதவி செய்து கொடுக்குறாங்க சார். சவுக்கு கண்ணு, லோனு, சின்ன சின்ன பொருளெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க தான் நாங்கள் இது பண்றோம்.
1: சரிங்க. வனத்துறையில இருந்து இப்ப நம்ம சோளமாத்திக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க?
4: லோன் கொடுத்தாங்க சார், மாட்டு லோனு.
1: எத்தனை பேர் கொடுத்தாங்க?
4: 12 பேர்.
1: மாடு வாங்கினீங்களா?
4: ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தாங்க சார். மந்த்லி 1000 ரூபா கட்டுற மாதிரி வரும். அது கட்டி முடிச்சது சார். அப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு போர் கொடுத்தாங்க. சோளமாத்தி வந்து தத்தெடுத்துருக்காங்க சார். 2006 தத்தெடுத்துறாங்க. டிவி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஒரு போர் கொடுத்தாங்க. சமைக்க தேவையான பொருளெல்லாம் கொடுத்தாங்க. ஜேரு, பெஞ்சி, இது மாதிரி பொருள்.
1: எதுக்காக வனத்துறை உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்கணும்?
4: மலையாள மக்கள் வந்து கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்காங்க, கொஞ்சம் உயர்ந்து வரட்டாங்க அப்படின்னு ஒரு உதவியா செஞ்சிருக்காங்க.
1: இதை பயன்படுத்திக்கிட்டு சோளமாத்தி எந்த அளவுக்கு மேல வந்திருக்கு?
4: முன்னாடி கூட இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. பொருளாதார நிலையம் கொஞ்சம் இதாகிடுச்சு. படிப்பை வச்சது கொஞ்சம் இதாகிடுச்சு. 10 வருஷம் கூட இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு.
1: வனத்துறைகிட்ட சோளமாத்தியிலேருந்து வேற என்ன எதிர்பார்க்கறீங்க?
4: இப்ப வந்து நாங்க முன்னேறதுனால இங்க பேக்டரி இருக்காங்க. முந்திரி கொட்டை உடைக்கிறது, பருப்பு உடைக்கிறதுக்காக வெளியில கொண்டு போகணும். இப்ப வந்து இங்கே உடைச்சு நாங்கள் பயிரை கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த மாசம் ஓப்பன் பண்ண சொல்லிருக்காங்க. ஓப்பன் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும்.
2: வனவர் திரவியராஜ் தனது வன பாதுகாப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
5: காடுகள் அப்படின்னா நீங்க எப்படி அதை வந்து மக்களுக்கு புரிய வைக்க போறீங்க?
6: காடுகள் அப்படின்றது வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு வெறும் செடி கொடி ஒரு மரம் இருக்கு அப்படிதான் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கு காடுகள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. தண்ணி பிரச்சனை, மின்சார பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி காடுகளை புத்துணர்ச்சியும் அந்த உற்சாகத்தையும் நமக்கு தருது. அதை நம்ம பாதுகாக்கணும்ன்றதுதான் ஒரு முக்கியமான எண்ணமா இருக்கு மைண்ட்ல. இந்த பச்சைமலையை தாண்டி பக்கத்துல கொல்லிமலையா இருக்கட்டும், ஏற்காடு, அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்கு. அயன் இருக்கு, மெக்னீசியம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. எல்லா காடுகளையும் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான மினரல் இருந்துட்டுதான் இருக்கு. அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றதுலதான் இருக்கு. காடு, மலை, அதுல இருக்க விலங்குகள் எல்லாமே அதோடைய வாழ்விடத்தை அது பாத்துக்குது. நம்மளும் அதை பாத்துக்காக்கிறோம், விலங்குகளும் அதை பாத்துக்கிட்டு நல்லபடியா இருக்குங்க.
5: அதிக மழைப்பொழிவு காலங்கள்ல நிலச்சரிவு, மண் சரிவு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இங்க ஏதாவது நடந்ததுண்டா?
6: கடந்த வருஷம்

0: அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இங்க ஒரு ஹெவி ரெயின்ஃபால் நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு. பெண்டில் இடி விழுந்து ரோடு பிளாக் ஃபுல்லா ஆயிடுச்சு. விடிய காலையில் 4 மணி தான் தெரியுது. நாங்க வந்து அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சரி பண்ணணும்ன்றதான் எங்களுடைய மைண்ட்ல இருக்கும். அப்போ வந்து உடனே ஒரு ஜேசிபி கீழே கூப்பிட்டோ இல்ல ஒரு டிராக்டர் கூப்பிட்டோ எப்படி அந்த நிலச்சரிவை சரி பண்றது, எப்படி அதில் மாட்டிட்டு இருக்க பாறைகளை எடுக்கிறது, எப்படி அதை வந்து கிளியர் பண்ணி போக்குவரத்து டிஸ்டர்ப் இல்லாமல் பாத்துக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா பஸ் எல்லாம் பிளாக் ஆயிடும், பசங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும், நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, அதை எப்படி சரி பண்ணி அவங்களை சீக்கிரமா எப்படி இயல்பு நிலைக்கு திருப்பறது அப்படின்றது தான் வந்து மெயினான ஒரு மைண்ட் செட்டா இருக்கும்.
1: இப்ப 55 கிராமங்கள் உங்களை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க. 55 கிராமத்து மக்களும் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு எப்படி வந்து அவங்க தொடர்பு கொள்வாங்க?
0: தொலைபேசி வந்து அந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்காது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்க எல்லா ஊர்களுக்குமே டெய்லியுமே வந்து மேல வந்து 6 பேர்கிட்ட ஒர்க் ஸ்டாஃப் இருக்காங்க. டெய்லியுமே ஒரு ஒரு ஊருக்கு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வருவாங்க. அங்க இருக்க அவங்க என்ன வேலை இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல காட்டுக்கு பக்கத்துல என்னென்ன போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் அவங்க வந்து கண்காணிச்சு வந்து எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க போனோம், இது மாதிரி மக்கள் பட்ட நேரத்தில் இது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, காட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு விலங்கு இந்த இடத்துல தென்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நம்ம மேலிடத்துல சொல்லி நம்ம ஆபீசர் பேசி இது மாதிரி இருக்குங்க சார் என்ன சார் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது சரி பண்ணிடுவோம். எங்க ஸ்டாஃப் நாங்க எல்லாருமே இங்கேதான் தங்கியிருக்கோம், எங்களுக்கு குவார்டர்ஸ் இங்கேதான் இருக்கு. உடனே நம்ம கிளம்பி அங்க போயிருவோம். எல்லா ஊர்லயுமே இன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நபர் நம்ம வந்து இருக்கும், நம்ம வச்சிருப்போம். நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஆபீசர், அவங்க வந்து ஒரு மக்கள் அப்படின்ற மாதிரி நாங்க பழகிறது கிடையாது. நம்மள்ட்ட அவங்களோட பிரச்சனை எதா இருந்தாலும் உடனடியா நம்மள்ட்ட தகவல் சொல்ற மாதிரி ஒரு சகோதரத்துவமா தான் நம்ம வந்து இங்க பழகி நம்ம அந்த மாதிரிதான் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம்.

0: தொடர்கிறார் கார்த்தி அவர்கள்.
1: இந்த பச்சை மலை பகுதியில பட்டாம்பூச்சிகள் வலசை போறது ரொம்ப சிறப்பா சொல்றாங்க, அதை பத்தின தகவல்களை நீங்க சொல்லலாமே.
2: பட்டாம்பூச்சிகளுக்கான ஒரு சிறந்த ஒரு வலசை போறதுக்கு இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு வந்து பச்சை மலை ஒரு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. வருட வருடம் வந்து பட்டாம்பூச்சிகள் கணக்கெடுப்பு நடத்துவோம். ஏறத்தாழ ஒரு 150க்கும் மேற்பட்ட வகை பட்டாம்பூச்சிகள் இங்க நாங்க கண்டடைஞ்சிருக்கோம். இங்க இருக்கிற காடுகள் அதோட இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற ஒரு சூழல் வந்து இங்க நிலவுது. பெரும்பாலும் அக்டோபர் நவம்பர் மாதத்துல மழை காலத்துக்கு முன்னாடி இனப்பெருக்கத்துக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி போகும்.
1: எந்த இடத்துல இருந்து பட்டாம்பூச்சிகள் வருதுங்க, எந்த பகுதியிலிருந்து, எந்த திசையிலிருந்து வருதுங்க?
2: கடந்த வருட கணக்கெடுப்புல கூட மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டுமே காணப்படுகின்ற ஒரு அரிய வகை பட்டாம்பூச்சி இங்க நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் கண்டறிஞ்சிருக்கோம். மலைகள்ல இருந்து இன்னொரு மலைகளுக்கு இடையே போறது, சமவெளி பகுதியில இருந்தும் இனப்பெருக்கத்துக்காக வர்றது, பல்வேறு இடங்கள்ல இருந்தும் இங்க வந்து இனப்பெருக்கம் முடிச்சிட்டு மறுபடியும் அதோட வாழ்விடத்தை நோக்கி இந்த பட்டாம்பூச்சிகள் சென்றுரும்.
1: பட்டாம்பூச்சியோடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப குறைஞ்ச காலம் தாங்க. அந்த குறைந்த கால வாழ்க்கையிலேயே பட்டாம்பூச்சி ஒரு இடத்துல இருந்து இங்க வருது, இனப்பெருக்கம் பண்ணிட்டு திரும்பி போற அளவுக்கு அதனுடைய வாழ்நாள் இருக்குமா, இல்ல அதனுடைய சந்ததிகள் தான் திரும்பி போகுமா?
2: இனப்பெருக்கத்தை முடிச்சிட்டு அது சந்ததிகள் வந்த இதுக்கே திரும்பி போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட்டாம்பூச்சிகளோட வாழ்நாள் வந்து மிக குறைவான காலங்கள். குறுகிய தூரத்துல இருக்கிறது திரும்பி போயிடும். ரொம்ப தொலைவுல இருந்து வரதும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலானவை வந்து அது திரும்ப அதோட இடத்துக்கே போயிடும்.
1: மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு பட்டாம்பூச்சிகள் வலசை வருது, என்னென்ன இனங்கள் வருதுங்க?
2: ஒரு ஏறத்தாழ 150க்கு மேற்பட்ட வகைகள் வந்து வருதுன்னு சொல்லியிருக்கோம். அதுல குறிப்பிடவே பாத்தீங்கன்னா கிரிம்சன் ரோஸ், காமன் நவாப், ப்ளூ டைகர், டார்க் ப்ளூ டைகர், ப்ளூ மார்மன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வகைகள் வந்துகிட்டு இருக்கு. இல்ல இந்த ப்ளூ மார்மன் பாத்தீங்கன்னா ஏசியாலே ரெண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி, அது அதிகப்படியா நம்ம இங்க வந்து பார்க்க முடியும்.
1: பட்டாம்பூச்சிகள் இங்க வரும்பொழுது அதுக்குரிய பாதுகாப்பு, அது தொடர்பான நடவடிக்கைகள் வனத்துறை ஏதாவது எடுக்குதா?
2: பெரும்பாலும் இந்த பட்டாம்பூச்சிகள் வலசை வந்துட்டு இனப்பெருக்கம் வந்து நம்ம காப்பு காட்டுக்குள்ளதான் நடக்குது. வெளியில இருக்கிறத விட காப்பு காட்டுல இருக்கிற ஒரு சில தாவரங்கள் அதுக்கான ஒரு உகந்த சூழல் இருக்கிறதுனால மக்கள் நடமாட்டம் அதிகமா இல்லாத இடத்துக்கு தான் அது இனப்பெருக்கமே நடக்கிறதுனால நாங்க ஏற்கனவே வந்து காப்பு காட்டை வந்து பாதுகாத்துட்டு வர்றதுனால அதுக்குன்னு தனியா ஒரு கூடுதல் பாதுகாப்பு எதுவும் தேவைப்படுறது இல்லைங்க.
1: இந்த கணக்கெடுப்பு யாரை வச்சு நடத்துறீங்க, எப்படி நடத்துறீங்க?
2: எங்களோட மாவட்ட வல்லுநர் அவர்களோட நேரடி கண்காணிப்புல அவங்களோட உத்தரவின்படி பட்டர்ஃபிளை எக்ஸ்பர்ட் எல்லாம் இருப்பாங்க, தன்னார்வலர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நாங்க வந்து வேண்டுகோள் விடுக்கும் போது அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்து அதுக்கான அறிக்கையை வந்து நம்ம மாவட்ட வல்லுநர்கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க.
1: கல்லூரி மாணவர்கள்,
2: கல்லூரி மாணவர்கள், பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்க, பட்டர்ஃபிளை பத்தி ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து ஒரு குழுவா வந்து நமக்கு இந்த கணக்கெடுப்பு நடத்தி கொடுத்துட்டு போவாங்க.
0: வன பாதுகாப்பில் சூழல் சுற்றுலாவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தொடர்கிறார் கார்த்தி அவர்கள்.
2: துறையூர் வனச்சரகத்துல மங்களம் அருவி, கோரையாறு அருவி அப்படின்னு

0: வந்து ஒரு அருவி இருக்கு, நமக்கு 6 மாசத்துக்கு இதுல வந்து நமக்கு தண்ணி நீர் வரத்து இருக்கும். அந்த டைம்ல சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமா இங்க வந்து வருவாங்க. ஆங்கிலேயர் காலத்து குடில் அவங்க வசிச்ச இடத்த வந்து நம்ம இப்போ சுற்றுலா பயணிகளுக்காக சீரமைச்சு அது அவங்களுக்காக வந்து இப்போ தங்குறதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸ் ஹவுஸ் சொல்லிட்டு ஒரு 2 A-frame கிளாஸ் ஹவுஸ் இருக்கு, ஃபேமிலி காட்டேஜ் இருக்கு, 3-top மாடல் ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஆன்லைன்லயே புக்கிங் பண்ணிக்கலாம். TN சுற்றுலா அப்படி இணையதளத்துல போயிட்டு பதிவு செஞ்சுட்டு நம்ம இங்க வந்து தங்கிக்கலாம். உணவு ஏற்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மேலேயே வந்து ஒரு 3 ஹோட்டல்கள் இருக்கு. அது இல்லாம சுற்றுலா பயணிகள் விருப்புக்கு தகுந்த மாதிரி நாங்களும் இதை ஏற்பாடு பண்ணி தந்துகிட்டு இருக்கோம்.
1: பச்சை மலையில் சுற்றுலா பற்றியும் மலையேற்ற தடங்கள் பற்றியும் விவரிக்கிறார் வனவர் திரவியராஜ்.
2: இப்ப ட்ரெக்கிங் இங்க இருந்து எவ்வளவு தூரம் போவீங்க, யார் கூட போவாங்க, எவ்வளவு மணி நேரம் வந்து ட்ரெக்கிங் அவங்களுக்கு அலோடு?
3: 3 ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கு. காளியம்மன் கோயில் திட்டு RF சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, குதிரைப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு மாமரத்து சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க TN சுற்றுலா அப்படின்ற வெப்சைட்ல மூணுமே அது அவைலபிளா இருக்கும். புக் பண்ணீங்க அப்படின்னா இங்க இதான் வந்து ரீச்சிங் பாயிண்ட், இங்கிருந்து நம்ம கூட்டு போயிருவோம். ஸ்டாஃப் லோக்கல் கைடு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க இந்த மலையில இருந்து வாழ்ந்து இங்க இருந்து அவங்களுக்கு எல்லாமே இந்த மலையை பத்தி தெரியும். அதனால கூட எப்பயுமே ஒரு ஆளை கைடு அவங்க கூட்டிட்டு அவங்க மூலமா நம்ம உள்ள போயிட்டு காளியம்மன் கோயில் திட்டு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 hours அந்த மாதிரி ஆகும். மலை மேல ஏறி சர்க்கிள் ஏறோம் அது மாதிரி தான் இருக்கும். அதுலயுமே நம்ம ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கோம். பிலோ 10 இயர்ஸ் அவங்களை வந்து அலோவ் பண்றது இல்ல. ஆஃப்டர் 50 ஏஜ் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து அலோவ் பண்றது இல்ல. யாரை வந்து ட்ரெக்கிங்க்கு அலோவ் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் அப்படின்னு நம்ம வந்து வச்சிருப்போம், ஃபார்ம் வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து கரெக்டா அவங்க இருந்தா மட்டும்தான் அவங்க நம்ம வந்து ட்ரெக்கிங் கூட்டு போவோம்.
2: முன்பதிவுக்கான அமௌண்ட் எதுவும் உண்டா?
3: அமௌண்ட் இருக்கு. காளியம்மன் கோயில் திட்டம் ஈஸியா மேல ஏறி இறங்கிடலாம். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 499 சார்ஜ் பண்ணுவாங்க. மாமரத்து சோலை வந்து பாத்தீங்கன்னா 900 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸுமே அவைலபிள் தான். ஆனா இந்த ஃபால்ஸ் மட்டும் தான் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் மழை இல்லனா அப்படின்னா ஃபால்ஸ் தண்ணி வராது. அந்த டைம் நம்ம ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். மழை வந்துச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஓபன் பண்ணுவோம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போவேனா, நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல்ல ஒரு சுத்திரி மரங்களோட பசுமையான ஒரு தங்கி கொஞ்சம் இருக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல நிறைய பேர் மக்கள் வராங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுல் டே கூட தங்கி ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. இது 12 மந்த்ஸுமே அவைலபிளா தான் இருக்கும்.
1: வனவர் கார்த்தி அவர்கள் விடுத்த வன மகோத்சவ் செய்தி சிந்தனையை தூண்டியது.
0: இந்த வன மகோத்சவம் வந்து ஒவ்வொரு ஜூலை மாசம் முதல் வாரத்தை வந்து நம்ம 1950ஆம் ஆண்டுல இருந்து கொண்டாடிட்டு வரோம். முக்கியமா எதுக்காக அப்படின்னா வந்து கால சூழ்நிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா மரங்கள் பசுமை தான் வந்து பாதுகாக்க முடியும். 1950ல இருந்தே கொண்டாடுறோம்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி அந்த பூமி பயணம் பண்ணிட்டு இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் புரிஞ்சுக்கணும். அதனால மரம் வளர்ப்பதற்கான ஒரு அவசியத்தை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் மரம் வளர்ப்பதுல ஆர்வம் காட்டினா எதிர்கால சந்ததிக்கு வந்து இந்த பூமியை இதே மாதிரி நம்ம பாதுகாத்து நம்ம குழந்தைங்களுக்கோ பேரன் குழந்தைங்களுக்கோ விட்டுட்டு போக முடியும். இல்ல நம்மளோட தேவைக்காக இந்த பூமியை நம்ம அழிச்சிட்டே இருந்தோம்னா எதிர்கால சந்ததியர் வாழ்றதுக்கு இந்த ஒரு பூமியே இருக்காது. ஏன்னா இந்த மனிதன் இதுவரையும் வாழ்வதற்கான ஒரே ஒரு உகந்த கோல் எதுனா பூமி தான், வேற எந்த பூமியுமே கிடையாது. அதனால எல்லாரும் இந்த பூமியை பாதுகாக்கணும்.
4: வனம் மழை, வனம் தூய காற்று, வனம் நிலத்தடி நீர் இருப்பு, வனம் பல்லுயிர் காப்பு, வனம் பொருளாதார உயர்வு, வனம் நம் நிறைவாழ்வு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது கிராம சமுதாயம், பச்சை நிறமே பச்சை நிறமே, வன மகோத்சவ் சிறப்பு தொகுப்பு.

0: முத்தனே முத்தனே,
1: அடடே வாராம வா வா.
0: அண்ணே சூப்பர்ண்ணே, ரெடி ஆயிட்டீங்க போல. கிளம்புவோமா? ட்ரிப்பு போறோம், என்ஜாய் பண்றோம்.
1: போலாம் தம்பி போலாம். இப்ப கிளம்புனாதான் நாம கொடைக்கானல் போய் சேர டைம் கரெக்டா இருக்கும்.
0: சரிண்ணே, ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? முக்கியமா உங்க பர்ஸ், அதை மறக்காம எடுத்து வைங்க.
1: தம்பி நீங்க எப்படி, உங்க வாய மட்டும்தான் எடுத்து வந்திருக்கீங்களா?
0: சரி சரி சரி, உங்க கார் சாவி என்கிட்ட கொடுங்கண்ணே. தம்பி டிரைவிங்க பாருங்க, மிரண்டுருவீங்க.
2: ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
1: தம்பி அங்க பாரு, டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா போப்பா. ஸ்கூல் ஆபீஸ் டைம் இது.
0: அட என்ன.

0: நீங்க நல்லா யூத் மிரட்டற பாருங்க. இப்ப பாருங்க, நான் அடிக்கிற ஹார்ன்ல டிராபிக் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும்.
1: முதல்ல ஹாரன் இருக்கிறத நிறுத்து.
0: என்ன ஏன் ஏன்?
1: உன்ன மாதிரியே எல்லாரும் ஹாரன் அடிச்சா பொதுமக்களுக்கும் உனக்கும் பாதிப்பு, நாய்ஸ் பொல்யூஷன். அது மட்டும் இல்ல, கட்டட அடிக்கிற சவுண்டு, இண்டஸ்ட்ரி சவுண்டு, ஃபங்க்ஷன் வந்தா ஸ்பீக்கர் சவுண்டு, இது எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல ஏற்கனவே நாய்ஸ் பொல்யூஷன் நிறைய இருக்கு. சராசரியா ஒரு மனுஷனோட ஹியரிங் சவுண்டு 50-60 டெசிபல் தான். அதுக்கும் மேல போனா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பகல் 3 மணிக்கு இசை தூறல் நிகழ்ச்சி இடம்பெறும். நான்கு மணிக்கு வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம். ஏழு மணிக்கு உற்சாக முச்சம் நிகழ்ச்சியில் தமிழ் பழகு, தமிழ் ஆர்வலர் ஆர் தங்கராஜ் அவர்களின் பங்கேற்பில்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை மணி 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இசைத்தூரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இப்போ நாம நேயர்களோட விமர்சன கடிதம் தான் படிக்க போறோம். முதல் கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா காதர் பிவி இக்பால் அவங்க அனுப்பியிருக்காங்க. 21ஆம் தேதி உலகளாவிய கொண்டாட்டமாக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது. சிறப்பு நிகழ்ச்சியாக காலை மாண்புமிகு பாரத பிரதமர் யோகாவை கொல்கத்தாவில் நடத்தி ஆற்றிய உரையை கேட்டேன். மேலும் சிறப்பான வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் யோகா அமைப்பாளர் உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆன்மா தூய்மைக்கும் மூச்சு பயிற்சி என்னும் யோக பயிற்சி அனைவருக்கும் அவசியம் பற்றிய நேரடி உரையாடல் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. காலை 11 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலும் உடல் ஆரோக்கியத்திற்கு யோக பயிற்சி அவசியம் பற்றியும் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமும் சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். 2:30 செய்தி மலர் சிறப்பு யோகா பற்றிய கருத்துக்கள் சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். இசைத்தூரல் பொது அறிவு தகவல்கள் மற்றும் நேயர்களின் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் சூப்பர். வண்ண கோலங்கள் விளையாட்டு சிக்கலான கேள்விகள் சூப்பர் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. புதுக்கோட்டை சிதம்பர நகரத்திலிருந்து காதர் பிபி இக்பால் அவர்கள். அடுத்த கடிதம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா துரை சுப்பிரமணியன் சீனிவாசபுரத்துல இருந்து அனுப்பியிருக்காரு. 28ஆம் தேதி சூரியகாந்தியில் பட்டுக்கோட்டை ராஜா எழுத்தில் வடித்த கொல்லி நாடகத்தில் ராசப்பன் சரியாக படிக்காமல் அரசியலில் சேர்ந்தது சரி என்றாலும் பஸ்ஸை எரிப்பது தவறான போக்கு. அதில் தன் தாய்க்கே கொல்லி வைத்தது பெரும் கொடுமை. ராசப்பன் போன்றவர்களுக்கு சரியான பாடம் கொல்லி நாடகம். அடுத்து வந்த சோமுவின் ஒரே ஒரு பொய் நாடகம் ஹேமாவும் சீதாவும் சேர்ந்து நாடகம் போட, ரமேஸ்வரபுரம் நாடகம் போட, மேலும் வரதட்சணை பெறாமல் மனம் செய்தது சூப்பர். மொத்தத்தில் நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தது போல நாடகமும் முடிந்தது. நன்று. வழங்கிய அகில இந்திய வானொலிக்கும் நடிகர்கள் ஆசிரியர்கள் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனிவாசபுரத்திலிருந்து துரை சுப்பிரமணியம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: ட்ரிஷ் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துரல் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். இசைத்துறல் நிகழ்ச்சியில இப்போ ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற எல்லா கிரகங்களுக்கும் ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களோட பேரை தான் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு விதிவிலக்கு உள்ள ஒரே கிரகம் நம்ம பூமி தான். ஆங்கிலத்துல பூமிய எர்த் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்துங்கிற சொல்லுக்கு கிரவுண்ட் அதாவது தரைன்னு பொருள். என்னதான் எர்த் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாலும் பூமியோட நிலப்பரப்புல வெறும் 29% தாங்க. மீதி இருக்கிற 71% தண்ணீராலதான் நிரம்பி இருக்கு. இதனாலேயே நம்ம இத நீல கிரகம் அப்படின்னு சொல்றோம். நினைச்சிட்டு இருக்கோம், இது இசை துரல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம நினைஞ்சிட்டு இருக்கோம் இசை துரல்ல. இசை துரல் நிகழ்ச்சியில இப்போ நாம நேரோட மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். முதலாவதா யார் அனுப்பியிருக்காங்க மின்னஞ்சல்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதி நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல் குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க. 30ஆம் தேதி கௌதமனின் அழகான குரல் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் என் செவியில் ஒலிக்க கேட்டு பரவசம் அடைந்தேன். தமிழோடு விளையாட நேயர்களுக்கு அழகழகான கொஞ்சம் சிந்தித்தால் சிந்தைக்கு புலப்படும் வகையில் கேள்வி கணைகளை தொடுத்தார் ஜெய் விவேகானந்தன் என்ற நேயர். சென்ற வார கேள்விகளுக்கும் பதில் சொன்னதை பார்க்கும் போது எப்படி நிகழ்ச்சி நேயர்கள் இதயத்தை டச் பண்ணுகிறது என்று புலப்படுகிறது. பாடல்கள் அதிரடி சுவை, நிகழ்ச்சி மொத்தத்தில் சர்க்கரை போல் இனித்தது. வாழ்த்துக்கள் கௌதமன் அண்ட் புது அறிவிப்பாளர். மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டேன். மயிலாப்பூர் ராக்கெட் ராமசாமி கேட்ட காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலித்த உங்க பொன்னான கைகள் பாடல் சூப்பர். எவர் கிரீன் சாங். எல்லா பாடல்களும் நேயர்களின் தெரிவில் மிகவும் இனிமை. 43 நிமிடங்கள் என்னை மறந்து நிகழ்ச்சியில் மூழ்கி திளைத்தேன் அப்படின்னு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க குமரன் நகர்ல இருந்து லக்ஷ்மி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நாம நேயருடைய கடிதங்கள் தான் படிக்க போறோம். யார் கடிதம் அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. 24, 25, 26, 27, 29 தேதிகளுக்காக நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்காக கடிதம் எழுதியிருக்காங்க. முதல்ல 25 தேதி எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி வழங்கிய பேராசிரியர் நடராசன் அவர்களுக்கு நன்றி. கால்நடை நமக்கு தோழன் நம்ம நிகழ்ச்சியில் கறவை மாடுகள் வளர்ப்பு பற்றியும் நோய் வந்தால் எப்படி பராமரிப்பது என்பது பற்றியும் விளக்கம் அளித்த கலைச்செல்வன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில ஒட்டுண்ணிகளை பற்றியும் ஆடுகள் பராமரிப்பு, ஆடு வளர்த்தால் எவ்வளவு லாபம் என்பது பற்றியும் தெளிவாக விளக்கிய கமலம் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு பற்றியும் எப்படி சந்தைப்படுத்துவது, நோய் வந்தால் எப்படி பராமரிப்பது என்பது பற்றியும் தெளிவாக விளக்கிய புதுக்கோட்டை அனிதா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேதி நாகப்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் கேட்டேன். சாமி கோவில்களின் சிறப்பு பற்றி கேட்டேன். ஊர் மக்கள் தரிசனம் பற்றியும் நேர்முக வர்ணனையாளர்கள் நேயர்கள் எல்லோரையும் சன்னதிக்கு கூட்டி சென்றதாக இருந்தது. ஒரு கட்டத்தில் சாமி பற்றி அழகாக பாடினார். நேர்முக வர்ணனையை வழங்கிய சகோதரி விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு

சொல்லிருக்காங்க. இருபத்தி ஏழாம் தேதி மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில புற்றுநோய் நிபுணர் திரு செந்தில்குமார் ஐயா அவர்கள், கர்ப்பப்போய் புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியாது, மற்ற நோய்களுக்கு ஸ்டேஜ் 1 முதல் ஸ்டேஜ் 4 வரை உள்ளது ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்துவிட்டால் புற்றுநோயை குணப்படுத்தி விடலாம் என்று தெளிவாக சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருபத்தி ஒன்பதாம் தேதி பொன்மாலை நிகழ்ச்சியில் வழங்கிய இடைக்கால பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே 29 தேதி வயக்காடு நிகழ்ச்சி

அது 29ஆம் தேதி வயக்காடு நிகழ்ச்சியில் ஒரு மாதத்தில் காய்கள் வழங்கும் முருங்கை மரங்களை பற்றியும், ஒட்டஞ்சத்திரம் அருகில் உள்ள கிராமத்தில் இந்த வகை மரங்கள் இருப்பதாகவும், ஓராண்டிற்கு 50,000 வருமானம் கிடைப்பதாகவும் தெளிவாக சொன்னார்கள். இருவரும் நகைச்சுவையாக சிரித்ததை கவனித்தேன். நிகழ்ச்சி வழங்கிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் மற்றும் செந்தில்நாதன். ரெயின்போ 102.1 நாம நினைஞ்சிட்டு இருக்கோம். இது இசை தூரல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.

நேரம் 3:40 ஆகுதுங்க. நாம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் தான் கேட்டுட்டு இருக்கோம். இசைத்துறல்ல இப்ப நம்ம ஒரு நேருடைய மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நிதியரசன் தேவி அனுப்பியிருக்காங்க. 30ஆம் தேதிக்கான மின்னஞ்சல். 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள் தோழிகள் கேட்ட பாடலை கொடுத்த நக்கீரன் சாருக்கு வாழ்த்துக்கள். மங்கீர் உலகம் சூப்பர், மதுரகீதம் நினைவில் நின்ற பாடல்கள். 3 மணிக்கு இசைத்துறல், மின்னஞ்சல் கடிதங்கள். என் மின்னஞ்சலை படித்த தோழிக்கு வாழ்த்துக்கள். வண்ண கோலங்கள் கேட்க முடியவில்லை, கரண்ட் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்மாலை பொழுது அழகான பாடல்கள் இடையில் மலை துளி போல் சிறிய தகவல்களை அறிவிப்பாளருக்கு எத்தனை வாழ்த்துக்கள் சொன்னாலும் பத்தாது. இடையில் கௌதமன் சார் குரல் எட்டி பார்த்தது. இருவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

அடுத்ததா 11 மணிக்கு உங்களுடன் நாங்கள் தோழிகள் கேட்ட பாடலை கொடுத்த நக்கிரன் சாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கும்பகோணத்துல இருந்து ஜெயந்தி அனுப்பியிருக்காங்க. பகல் 11 மணிக்கு உங்களுடன் நாங்க நேர்கள் வரிசை கட்டி வந்து பாடல்கள் கேட்டார்கள். எல்லா பாடல்களும் கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்களே நேரலையில் வந்து பாடல்கள் கேட்டது போலவே ஒரு மகிழ்வு ஏற்பட்டது. நக்கீரன் அண்ணன் அவர்கள் சிறப்பாக நேர்களுடன் கலகலப்பாக உரையாடினார்கள். கண்ணீர் குரலில் கடைசியாக வந்த அரிசி கடை சண்முகம் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் உற்சாகத்துடன் பேசி எங்களையும் உற்சாகப்படுத்தினார். 12 மணிக்கு சகோதரி கீர்த்திகா அவர்களுடன் நடத்திய உரையாடல் நன்றாக இருந்தது. அவர் தேர்வு செய்து வழங்கிய பாடல்கள் தான் நிகழ்ச்சியில் ஹைலைட் என்று சொல்லலாம். மிக்க நன்றி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணத்தில இருந்து ஜெயந்தி. நாம கேட்டிருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1 இது இசை துரல்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியா.

0: மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 இசை துறல் நிகழ்ச்சி. இசைத்துறல் நிகழ்ச்சியில இப்போ நாம நேயர்களோட மின்னஞ்சல் தான் படிக்க போறோம். இந்த மின்னஞ்சலை அனுப்பியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, கும்பகோணம், பட்டாளம், ரமேஷ், ஜெயந்தி, ஆல்பர்ட், பாத்திமா, மலைக்குடிப்பட்டி, சண்முகம், ராசாத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 9:05 செவ்வாய்க்கிழமை L9O பற்றிய அரிய தகவல்களை சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். அதனால் என்னென்ன பாதிப்புகள் வருகின்றது, மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றது என்பதை பற்றி எல்லாம் விரிவாக கூறினார்கள். நன்றி. 11 மணிக்கு உங்கள் நாங்கள் நிகழ்ச்சிக்காக நேயர்களை அழைத்தார் அறிவிப்பாளர் நக்கீரன் அவர்கள். நேயர்கள் தாங்கள் விரும்பிய மனம் கவர்ந்த பாடல்களை கேட்டார்கள், எங்களுக்கும் கேட்க தித்திப்பாகவே இருந்தன. 12 மணிக்கு புதிய அறிவிப்பாளர் சகோதரி கீர்த்திகா அவர்கள் மங்கையர் உலகத்தில் தோழிகளுடன் உரையாடினார். பாடல்கள் தேர்வு மிக மிக அட்டகாசமாக இருந்தன. 80-90களில் வந்த பாடல்கள் கேட்க கேட்க தேன்மிட்டாய் சாப்பிட்டது போன்று இனித்தது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமல, துர்கா தேவி, தன்வீக், சந்துரு, விஸ்வா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருச்சி பண்பலை 102.1 வணக்கம். செவ்வாய்க்கிழமை அன்று 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் அவர்களுக்கு பிடித்த பாடலை தொலைபேசி வழியாக கேட்டார்கள். அனைத்து பாடலும் அருமை. இட்லி கடை பாடல் சிறப்பு வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைச்சிட்டு இருக்கோம் இசை தூரலில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நாம ஒரு குட்டியான சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் ஆயிரக்கணக்கான வெளிக்கோள்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் உயிர்கள் இருப்பது உறுதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரே கிரகம் நம்ம பூமி தாங்க.

0: நேரம் 4 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரேகாந்த். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சுகாதார கட்டமைப்பில் மருத்துவர்களின் இன்றியமைய பணியை பாராட்டியுள்ள தலைவர்கள், நெருக்கடியான தருணத்தில் அவர்களது அளப்பரிய அயரா சேவை எண்ணற்ற மக்களிடம் நம்பிக்கையையும் நன்றி உணர்வையும் ஈட்டியுள்ளதாக பாராட்டியுள்ளனர். நம் நாட்டின் இராணுவத்தை அதிநவீனப்படுத்துவதற்கான பணிகள் உயர் முன்னுரிமையுடன் மேற்கொள்ளப்படும் என இராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய இராணுவத்தின் 31வது தளபதியாக இன்று பொறுப்பேற்ற அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான அனைத்து தொழில்நுட்ப நிலைப்பாடுகளுடன் இராணுவம் மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்றார். தமிழகத்தில் இளையோர் அதிக அளவில் இரத்த தானம் செய்ய முன் வர வேண்டுமென மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை ஓமாந்தோரார் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், போதைப்பொருள் பழக்கத்தால் இரத்த கொடையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி பிலிகுண்டுலுவில் விழிப்புணர்வு பயணத்தை இன்று தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது 4 நாள் விழிப்புணர்வு பயணம் சேலம், கரூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்கள் வழியாக பூம்புகாரில் நிறைவடையும் என்றார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில், இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்குள் பக்தர்கள் கைபேசி எடுத்துச் செல்ல தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நவீன கருவி மூலம் சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: 92.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்களில் நம்ம இணைந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வண்ணக்கோலங்களில் 5:1 தெரியுமா உங்களுக்கு?
4: ஆ தெரியும் சார்.
3: ஆ சரி.
4: 5 எண்கள் இருக்கும், ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விளையாட்டு இருக்கும், சரியா?
3: அது என்னென்ன நம்ம

0: நம்பர் இருக்கும்னது சரி, வாஸ்தவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன விளையாட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: இல்லையே, தெரியலையே, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
0: எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். எல்லாத்துக்கிட்டேயுமே கேள்விகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேயருக்கும் நம்ம வந்து தெளிவாக, அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கொடுத்து கூட அவங்கள்ட்ட பதில் வாங்கலாம். அதனால் நேயர்களுக்கு வந்து நல்ல பதில் சொல்கிற மாதிரி ரொம்ப எளிதான கேள்விகள் தான் இருக்கும். அதனால் நேயர்கள் வந்து தாராளமாக வரலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வண்ணக்கோளங்களை வழக்கம் போல் புதிய நேயர்கள் வந்து 04 31
2: 240-102-1 இந்த எண்ணிலையும், ஏற்கனவே அறிமுகமான நேயர்கள் 04-31-246-102-1 இந்த எண்கள் இந்த எண்ணிலையும் வரலாம். அது இல்லாமல் நீங்கள் 5 சொல்லிட்டீங்கல்ல, அந்த 5 என்னென்னு சொல்லிட்டா நல்லாயிருக்குமே.
0: 5 தான். ஒன்று வந்து ஃபன், நமக்கு வந்துட்டு அதிகமாக மூளைக்கு வேலை இல்லாத மாதிரியான பதில்கள் தான். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஃபன்னான ஒரு பதில் தான் நிச்சயமாக இருக்கும், அதை நேயர்கள் சொல்லணும். 2 வந்து டியூயல் ரோல், அதாவது நடிகர்களோ நடிகைகளோ பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, அது சம்மந்தமாக. 3னா நம்ம தமிழில் 3 சம்மந்தமான அத்தனை விஷயங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று கேட்போம். 4 அதே மாதிரி தான். 5னா 5 செகண்டில் 5. இப்போ திடீர்னு கடல்னு சொன்னோம்னா படகு, கடற்கரை, சுண்டல், அந்த மாதிரி எல்லாம் மணல், இப்படி ஒரு 5 செகண்ட்குள்ளே 5 சொல்லிடணும்.
2: சாயங்காலம் 4 ஆகிடுச்சு, சுண்டல் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறீங்க, மக்கள்லாம் வந்து ஆர்வமாக வந்துட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: வந்தாச்சு வந்தாச்சு திருச்சி. சாரதா சாடி,
3: சாரதா ஸ்கில்லி ஆடி, கிளாசிக் தள்ளுபடி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: இணைந்திருக்கின்றோம். ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சுக்குள்ளே ஒன்று நேர் வந்து இணைப்பில் இருக்காங்களா?
1: இருக்காங்க. வருக வணக்கம்.
2: ஆ, இனிய மாலை வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவணம் தேவேந்திரன் கையில் பேசுகிறேம்மா.
1: அஞ்சுக்குள்ளே ஒன்று, உங்களுக்கு எந்த நம்பர் வேணும்
2: சார்? நல்லா இருக்கீங்களா நீங்க?
0: ஆ, நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேண்ணா.
2: ரொம்ப நாளாச்சு சார், உங்களெல்லாம் பேசி 4 மாதம் ஆகுது நினைச்சு.
0: அப்படியே? ஆமா, நீங்க
1: அவ்வளோ கேப் விழுந்துருச்சு.
2: ஆமா, ஆமா, இடையில நம்ம பேசக்கூடாது தானே, எலெக்ஷன் வந்ததுனால. அதுக்கப்புறமும் உங்ககிட்ட பேசல.
0: சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சரிங்க சரி. இப்போ உங்களுக்கு என்ன நம்பர் வேணுங்கண்ணா?
2: எனக்கு வந்து இந்த டபுள் ஆக்சன் சொன்னீங்களா, அதில் ரெண்டு எனக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறேன்.
0: அப்படியா? எளிதாக சொல்லலாமா?
2: ஆ, சொல்லுங்கள் சொல்லுங்கள், எப்படி கேட்டாலும் சரி, முயற்சி பண்ணுவோம்.
0: பரவாயில்லையே. ஆ, சரி சரி.
1: எப்படி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படின்றத அவங்க துணிச்சலாக சொல்லிட்டாங்க.
0: என்ன கேட்குறதுனே எனக்கு குழப்பமாக இருக்குது. சரி, பரத்னு ஒரு நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா? பரத், பரத்
2: புது நடிகர். ஆமா
0: ஆமா, கமல்ஹாசன் நடிச்ச அப்பனே, நீங்க கமல்ஹாசன் நடிச்ச ஒரு ரெண்டு மூணு படங்கள் சொல்லணுமே.
1: அதெல்லாம் சொல்லிடுவாங்க.
2: முயற்சி பண்றேன் சார்.
0: சொல்லுங்க.
2: வந்து தூங்காதே தம்பி தூங்காதே.
0: சரி.
2: கல்யாண ராமன். கடல் மீன்கள். மைக்கேல் மேன காமராஜர் நடிச்சிருந்தார், அது 4 சீன்
0: நடிச்சிருந்தார். பரவாயில்ல.
2: ஆமா
0: சார், பரவாயில்ல. 4 விதமான இதுக்குமே நீங்க பதில் சொல்லிட்டீங்க தேவேந்திரன் சார், ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில பங்கேற்று
2: நன்றி. நன்றி
0: சார், நன்றி.
1: ரொம்ப அருமையாக வந்து இணைப்பில் முதல் நேயராக பங்கு பெற்று சிறப்பாக சொல்லிட்டாங்க.
0: கேள்வி எல்லாத்துக்கும் இப்போ தெரிகிற கேள்வியாக இருந்தாலுமே நம்ம இணைப்பில் வந்து பதில் சொல்கிறது கஷ்டம் தானே?
1: கண்டிப்பாக. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து வந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு விளையாட்டு தயாராக இருக்கு. விளையாடுறதுக்காக நம்ம நேயர்கள் என்ன செய்யலாம்? வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் 4311-246-1 மற்றும் அறிமுக நேயர்களுக்கான 240-102-1 இந்த எண்களில் வந்து நீங்களும் விளையாடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் வண்ணக்கோலங்களில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்ருக்கோம் வண்ணக்கோலங்கள் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில். இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: கொஞ்சம் தெளிவாக பேசுங்க.
1: கரூர் மாவட்டம்.
0: ஆ, கரூர் மாவட்டத்திலேருந்து.
1: புளித்தலை.
0: ஆ, சொல்லுங்க, உங்க
2: பேர் சொல்லுங்க.
3: சண்முகசுந்தரம். அப்படிதானே?
1: சண்முகசுந்தரம்.
0: ஆமா.
3: ஏன் வெள்ள ஒவ்வொருக்கும் வெள்ள

0: டைம் எடுத்துக்கிறீங்க.
1: நிறுத்தி நிறுத்தி சொல்றாங்க.
2: காத்து வேகி, கொஞ்சம் காத்து அடிக்குது வேற.
1: பாத்தீங்களா, அதான் அதாவது ஃபில்லர் போட்டு பேசுற மாதிரி இருக்கு.
2: காத்து அடிக்குது என்ன, மறுபடி காத்து இல்ல.
0: சரி சரி பரவாயில்லைங்க. ஐயா உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்?
2: எனக்கா
0: உங்களுக்கு ஏதா?
2: அஞ்சு
0: அஞ்சா?
2: ம்,
0: சரி. இப்ப இது என்ன சீசன் இது சொல்லுங்க?
2: சார்,
0: இது என்ன சீசன் இது?
2: தென்மேற்கு பருவமழை காலம் இது.
0: அது ஒண்ணு. அப்புறம் பார்த்தோம்னா பழங்கள்ல வந்து என்ன என்ன பழம் நிறைய கிடைக்கும்?
2: வந்து மாம்பழ சீசன் இது.
0: மாம்பழ சீசன் தான். மாம்பழத்துல ஒரு அஞ்சு வகை மாம்பழம் சொல்லுங்க.
2: சொல்லட்டுமா? நீல மாம்பழம், ஒட்டு மாம்பழம். நீல மாம்பழம், ஒட்டு மாம்பழம், மங்கனப்புள்ளி,
0: சரி,
2: கல்லாமணி, இன்னும் ஒண்ணு
0: மாம்பழம்னே ஒரு வார்த்தை வருமே.
2: ஆமா, மாம்பழம்னு ஒரு வார்த்தை வரும்.
0: மாம்பழமா? மாம்பழம்,
2: மல்கோவா.
0: சரிங்க சார், அருமை அருமை.
2: சரிங்க சார்,
0: அழகா சொன்னீங்க.
1: நேயர்களும் இணைப்புக்கு வரலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி வானொலி ரெயின்போ பண்பலை 102.1.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.

0: இணைந்திருக்கின்றோம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5க்குள்ளே 1 வந்த 2 நேர்களுமே வந்து ரொம்ப சரியான நம்பரை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவங்களுக்கான கேள்விகளை கேட்டோம், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் ஆனால் வந்து சரியாக சொல்லிட்டாங்க, எளிதாக அப்படி தான் நம்ம சொல்ல முடியும்.
1: கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல வேகமாக வந்து.
0: நிச்சயமாக
1: அடுத்ததா என்ன கேள்வி அப்படின்றத நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கேட்டுட்டு இருப்பாங்க. இணைப்பில் வரக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
2: ஹலோ.
1: ஆ, எதிரொலியோட வரீங்க, கொஞ்சம் நகர்ந்து வந்துருங்க.
2: சக்திவேல் பேசுறேன் மேடம்.
1: எந்த ஊர்ல இருந்துங்க சக்திவேல்?
2: கள்ளக்குறிச்சி மாவட்டம்.
1: ஓகே ஓகே, விளையாடலாமா?
2: ஆ சொல்லுங்க மேடம்.
0: சார், இப்போ உங்களுக்கு வந்து 2வது நம்பரும் 4வது நம்பரும் கேட்டாங்க சார். பாக்கி இருக்குது 1, 3, 5 கேட்டுட்டாங்க. 1, 3, 4 இருக்கு. 1, 3, 4 எந்த நம்பர் வேணும் உங்களுக்கு?
2: 3வது நம்பர்.
0: சரிங்க. 3வது நம்பர்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்குமே. ஒன்றும் பிரச்சனை இல்லையா?
2: ரொம்ப பார்த்து சொல்லுங்க சார், 6 மாசத்துக்கு ஒரு படி பார்த்தா லைன் கிடைச்சிருக்கீங்க.
1: ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் அப்படிங்கிறாங்க.
0: சரி சரி, பரவாயில்ல சார். இந்த 3 வேந்தர்கள் சொல்லுங்க சார். மூவேந்தர்கள்னு சொல்லோம்ல தமிழ்ல.
2: ஆமாங்க.
0: யார் யார்?
2: பாரிவேந்தர், முல்லைவேந்தர்.
3: அச்சச்சோ,
0: பரவாயில்ல. இன்னொரு அதியமான கொஞ்சம் குசுரா கூட போட்டுக்கலாம் நீங்க.
1: எங்க வள்ளல்கள் 7 பேர்ல தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க கேட்டது மூவேந்தர்கள்.
0: அதனால கஷ்டமான கேள்வின்னு சொன்னாங்க.
1: வள்ளல்களை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே.
0: அருமை சார், பரவாயில்ல. அவுட் ஆஃப் சிலபஸ்ல நீங்க கஷ்டமான கேள்விக்கு பதில் சொல்றீங்க. திடீர்னு கடையில வள்ளல்கள் கேட்டோம்னா நமக்காக சொல்லவே முடியாது. அவங்க அவர் பார்த்தா சார் சார் அழகா சொல்றாரு.
1: அடுத்து வரக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: சார், இப்போ 1, 4, 2 நம்பர் இருக்குங்க சார். 1வது நம்பர், 4வது நம்பர். இதில் ஏதாவது ஒன்று சொல்லு. இதில் 2ல் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார், என்ன நம்பர் வேணும் உங்களுக்கு? 1. சரிங்க சார், உங்களுக்கு வந்து 1னா ஃபன்னு சார். வேடிக்கையான பதில் சொல்லணும் நீங்கள் அதுக்கு கேட்குற கேள்விக்கு.
3: ஃபன்னா
0: ஜாலியாக சொல்லலாம் நீங்கள். சொல்லட்டுங்களா? 1G 4T சேர்ந்தா என்ன கிடைக்கும்? 1G 4T சேர்ந்தா என்ன கிடைக்கும்?
1: 1G 4T சேர்ந்தா என்ன கிடைக்கும் சொல்லி பாருங்களேன், கிடைக்குதான்னு
4: பாப்போம். 4Tனா என்ன கிடைக்கும்?
1: இல்ல, நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்க, கிடைச்சிரும். இத விட சூப்பரா சொல்லவே முடியாது. சொல்லுங்க, நாங்க சொன்னதே

0: அப்படின்னா நாலு டியா,
1: ஒரு ஜி நாலு டி
2: சேர்ந்தா என்ன கிடைக்கும்?
0: நாலு டி தெரியாதுங்க மேடம்.
2: நம்மளை ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தோணுது.
1: சரி பரவாயில்ல பரவாயில்ல,
2: அவருக்கு இணைப்புக்கு வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
3: திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 50% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

மாதத்தில் 194,812 கோடியாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 171,105 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 13.9% வளர்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தோழமை கட்சி கூட்டம் நிறைவு பெற்றது. இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சித் தேர்தல் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தாவேக கூட்டணிக்கான பெயரை தோழமை கட்சிகளுடன் கலந்தாலோசித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள், கூட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள், வணிக வள கட்டுமானப் பணிகள் ஆகியவற்றை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 45 நாட்களுக்கு தடுப்பூசி பணி நடைபெறவுள்ளதால் கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐயூர் வனப்பகுதிக்குட்பட்ட மேலூர் கிராமப்பகுதியிலிருந்து குள்ளட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் கரடி ஒன்று உருவாவதால் கிராம மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருச்சி மாநகராட்சி பராமரிப்பின் கீழ் இயங்கி வரும் பொது தரைமட்ட கிணறு நீருந்து நிலையத்தின் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அதனை சீரமைக்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. இதனால் கல்லுக்குழி, புதிய மற்றும் பழைய பகுதிகள், ஜெகநாதபுரம், அரியமங்கலம், உக்கடை, தெற்கு சங்கிலியாண்டபுரம், மகாலட்சுமி நகர் ஆகிய 9 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மூலம் வழங்கப்படும் பகுதிகளுக்கு நாளை மறுநாள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ஆகர்ஷி கஷ்யப், தேவிகா சிகாக் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

புதுக்கோட்டை நகரிய துணை மின் நிலையத்தில் நாளை தினம் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதனால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், சாந்தநாதபுரம், திருவள்ளூர் நகர், சுப்பிரமணியபுரம், டைமண்ட் நகர், கோல்டன் நகர், கோல்டன் நகர் விரிவாக்கம், சார்லஸ் நகர், மறுப்பினி சாலை, கலீப் நகர், ரயில் நிலைய சாலை, டிவிஎஸ் இந்த பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு புதுக்கோட்டை நகரிய உதவி மின் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தி தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது 6வது வாரம்.

நினைக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் கவனத்திற்கு உங்களுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வியாழக்கிழமை காலை மணி 10:30 திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற இருக்குதுங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தங்களோட கோரிக்கைகள் மற்றும் குறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் இயற்கையோடு இணைவோம் இந்த தொடரில் கொழுத்தவருக்கு கொள்ளு நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேரலை உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில் இப்போது
1: நம்ம ஆரோக்கியம் நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து தாங்க ஆரம்பிக்குது. அந்த மாதிரி உணவுகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.
2: ஒரு உணவு நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்க ஒரு உணவோட தரம், சுவை, நிறம், அதோட பாதுகாப்பு காலத்தை அதிகரிக்கதான் நம்ம உணவுல சேர்க்கப்படும் ரசாயனங்களை தான் உணவு சேர்க்கைகள்னு சொல்றோம். இவை வந்து ரெண்டு வகையா நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து இயற்கை, இன்னொன்னு வந்து செயற்கை. இப்ப உணவு செயற்கைகளின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர்வதை தடுக்க தற்காலிகமாக பயன்படுத்தும். இவை சோடியம் பென்சோயேட், பொட்டாசியம் சார்பேட் இவற்றை வச்சு பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஜாம், ஊர்கா, சாஸ், குளிர்பானங்கள் இவற்றில் பயன்படுத்துகிறோம். மோனோசோடியம் குளுட்டமேட் உணவின் சுவையை அதிகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனம் ஆகும். உணவின் நிறத்தை அழகாக காட்ட டாட்டார்சைன், கார்மோசின் என்னும் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை குழந்தைகளை ஈர்ப்பதற்காக மிட்டாய், கேக், ஐஸ்கிரீம் இவற்றில் பயன்படுத்துகிறார்கள். உணவின் மனத்தை அதிகரிக்க வெண்ணிலா திரவியம் போன்றவை ஐஸ்கிரீம்களில் பயன்படுத்துகிறார்கள். உணவு சேர்க்கைகளின் வகைகள் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். பாதுகாப்பு பொருட்கள், செயற்கை நிறங்கள், இனிப்பூட்டிகள், சுவையூட்டிகள் இவை உணவின் தன்மையை நிலையாக வைக்க உதவுகிறது. உணவு சேர்க்கைகளின் நன்மைகள் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு உணவு வீணாகாமல் பாதுகாக்க உதவுகிறது. உணவின் சுவை, மனம் மற்றும் தோற்றத்தை மேம்படுத்த உதவுது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பயண காலங்கள்ல நமக்கு வந்து மிகவும் உதவியாக உள்ளன. உணவு சேர்க்கைகளின் தீமைகள் என்னன்னு பார்த்தோம்னா தலைவலி, அலர்ஜி, வயிற்றுப்போக்கு பிரச்சனை, தோல் அரிப்பு. செயற்கை நிறங்கள் குழந்தைகளில் அதிக சுறுசுறுப்பு, கவனக்குறைவு இது ஏற்படுத்த அபாயம் உள்ளன. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம் உட்கொள்வதால் உடல் பருமன், நீர் இழிவு நோய், இரத்த அழுத்தம், இதய நோய் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். சில ரசாயன சேர்க்கைகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் போது கேன்சர் அபாயம் அதிகரிக்கும். உணவு சேர்க்கைகளை தவிர்க்கும் வழிகள் பற்றி பார்க்கலாம். இயற்கை உணவுகள் அதிகம் பயன்படுத்தப்படவும். காய்கறிகள், பழங்கள், வீட்டில் சமைத்த உணவுகள் உடலுக்கு நல்லது. உணவுப் பொருட்களின் பட்டியலை கவனமாக பார்க்க வேண்டும். அதிக நிறமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும். இயற்கை நிறமூட்டிகள்

0: பயன்படுத்தலாம். அதாவது பீட்ரூட், மஞ்சள் இவற்றை பயன்படுத்தலாம். உணவின் பாதுகாப்புக்காக உப்பு, எலுமிச்சை, வினிகர், தேன். சுவைக்காக இஞ்சி, பூண்டு, மிளகு, கறிவேப்பிலை, ஏலக்காய், லவங்கம் பயன்படுத்தலாம். இனிப்பிற்காக பார்த்தோம்னா தேன், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, பேரிச்சம்பழம், வெல்லம் பயன்படுத்தலாம். அரசு மற்றும் உணவு பாதுகாப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி உணவு சேர்க்கலைகளை வந்து கட்டுப்படுத்துகிறது. இவை உணவின் தரத்தை பரிசோதனை செய்கிறது, பாதுகாப்பு விதிகளை அமைக்கிறது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது.
1: உணவு நீண்ட நாட்கள் கெடாம இருக்க செயற்கையான ரசாயனங்கள் சேர்க்காம இயற்கையான பொருட்கள் என்னென்ன சேர்க்கலாம்னு சொன்னாங்க திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே சி தீபதர்ஷினி அவர்கள்.

29ஆம் தேதி மணப்பாறை சமுத்திரம் ரயில் நிலையத்திற்கு இடையே சுமார் 50 வயது மதிக்கத்தக்க பெயர் விலாசம் தெரியாத ஆண்நபர் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடப்பதாக தகவல் வந்து வழக்கும் பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. பிரேதமானவரின் அடையாளங்கள் இறந்தவருக்கு 50 வயதிற்கும் உயரம் 160 சென்டிமீட்டர், நீள்வட்ட முகம் கொண்டவராக உள்ளார், மாநிறம் முடியின் நிறம் 10 சென்டிமீட்டர், தலைமுடி கருப்பாக உள்ளது, கருப்பு நிறத்தில் தாடியும் இவருக்கு இருக்கிறது, கருப்பு வெள்ளை கட்டம் போட்ட முழுக்கை சட்டை அணிந்திருந்தார் இறந்தபோது, காவி நிற வேஷ்டியும் அணிந்திருந்தார். அங்கமச்ச அடையாளங்கள் வலது பக்க முதுகில் இடுப்பின் கீழ் கருப்பு புள்ளி மச்சம் உள்ளது. பிரேதமாக கிடந்த இவரை பற்றிய விவரம் அறிந்தால் திருச்சி ரயில்வே காவல் நிலைய அலைபேசி எண் 9498101978. அலைபேசி எண் மீண்டும் 9498101978. ரயில் பாதை நிலைய காவல் ஆய்வாளர் தொலைபேசி எண்ணும் இருக்கின்றது 6379241330. ஆய்வாளரின் அலைபேசி எண் மீண்டும் 6379241330. இந்த தொலைபேசி எண்ணுக்கு இந்த நபரை பற்றிய தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆறு வாரத்தில்.

இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில். ரயிலில் அடிபட்டு இறந்தவரின் அடையாளத்தை தெரிவிக்க வேண்டி செய்தி வந்துள்ளது. கடந்த ஜூன் மாதம்

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகமான தாட்கோ, இதன் மூலமாக ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இதையெல்லாம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி மற்றும் துணிகளுக்கு

சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் இந்த பயிற்சிகளால் தர இருக்காங்க. இந்த பயிற்சியினை பெற விரும்புவோர் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும், வயது வரம்பு 18 35 வயதுக்குள்ளும் இருக்கணுமா, குடும்ப ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கான கால உள்ளளவு 4 மாதங்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற இருக்கிறதுனால தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி பிடிப்பதற்கான செலவின தொகையும் தாட்கோவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியான நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் சேருவதற்கு தாட்கோ இணையதள முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 3வது தளத்தில் இருக்கிற தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை அணுகியும் அவங்க அலுவலக தொலைபேசி எண்ணான 04365250305 தொலைபேசி எண் மீண்டும் 04365250305 இதில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இணைந்திருக்கின்றோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரத்தில்.

0: 6:30 மாநில செய்திகளுக்கு பிறகு ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.

தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய் தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவை தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கு

வகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில்

0: நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளி கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: to indiapost.gov.in.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
1: கோவை வாவூசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியினை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத் ஆகியோர் ஜூன் 11 தொடங்கி வைத்து பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 459 பயனாளிகளுக்கு சுமார் 4 கோடி மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூன் 5 தேதி

0: தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் வனத்துறை மற்றும் கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கம் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலப்பரப்பில் 1200 மரக்கன்றுகளை நடும் பணிகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. இப்பணிகளை கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை துணை இயக்குநர் ஜெயபால், இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் உஷா நந்தினி மற்றும் மாநில கிரஷர் குவாரி உரிமையாளர் நலச்சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூரு ஆதித்யா பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாடு பயிற்சி திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குநர் ரவீந்திரன், வேளாண் வணிக மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் சோமசுந்தரம், திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தில் கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுமார் 4 மாதங்கள் நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்புகளில் வேளாண்மையின் பல்வேறு துறைகள் குறித்த நேரடி களப்பயிற்சி வழங்கப்படும் எனவும், மத்திய மாநில அரசுகள் சார்பில் பயிற்சி பெறுபவர்களுக்கு மாதந்தோறும் நிதியுதவி வழங்கப்படும் எனவும் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். June 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தலைமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கும் விதமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் துவக்கி வைத்தார். இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் உள்ள தரக்கட்டுப்பாடுகள் குறித்த மானாக் மந்தன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள சீமா அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய தர நிர்ணய அமைவனம் கோயம்புத்தூர் அலுவலகத்தின் இயக்குநர் கே ரமேஷ் மற்றும் துணை இயக்குநர் ரமித் சுரேஷ் ஆகியோர் பங்கேற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான காலணி தயாரிப்பில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடுகள், பரிசோதனை முறைகள் மற்றும் ISI சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இதில் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300-க்கும் மேற்பட்ட காலணி தயாரிப்பாளர்கள், பரிசோதனை மைய நிபுணர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் BIS கேர் ஆப் செயலியின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. விமான போக்குவரத்து ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் உள்ள விமான நிலையத்தில் June 15 யாத்ரி சுவிதா திவாஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கோவை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சிறப்பான வரவேற்பு மற்றும் வசதிகள் வழங்கப்பட்டன. மேலும் விமான நிலைய பணியாளர்களுக்கு உடற்பரிசோதனை மற்றும் கண் பரிசோதனை முகாம்கள் நடைபெற்றது. மேலும் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இரத்த தான முகாம் விமான நிலையத்தில் நடத்தப்பட்டது. இதில் 100-க்கும் மேற்பட்ட விமான நிலைய பணியாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். மேலும் விமான போக்குவரத்து துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து 50-க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. பிரதமர் மோடி அரசின் 12 ஆண்டுகால சாதனைகளை விளக்கும் வகையில் கோவை உக்கடம் பகுதியில் உள்ள பெரியகுளம் ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளக்கரையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவருக்கு கோவை மாநகர மாவட்ட பாஜகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரவிசங்கர் பிரசாத் மரக்கன்றுகளை நட்டு வைத்ததோடு பாஜக நிர்வாகிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மோடி அவர்களின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புரிந்த சாதனைகளை விளக்கும் வகையில் நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான்

0: வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் நெல்சன் மண்டேலா மார்க் பகுதியிலிருந்து துவாரகா அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் 6 வழி சுரங்கப்பாதைக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 8.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6,969 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்கு தில்லியையும் தெற்கு தில்லியையும் இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் மாகில்பால்பூர் இடையே உயர்மட்ட சாலை அமைக்கவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் 7,54,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் 9,80,000 வேலை நாட்கள் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் காப்ரா இடையே 117 கிலோமீட்டர் நீள 4 மற்றும் 6 வழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். 7,145 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனால் கான்பூர் காப்ரா ஆகிய இடங்களுக்கு சாகர் போபால் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கும் நெடுஞ்சாலை இணைப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் மூலம் 1,20,00,000 வேலை நாட்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாட்டின் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த பரிந்துரைகளை விரைந்து அளிக்குமாறு இதற்கென அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிறப்பு இறப்பு விகிதங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பான முதல்கட்ட தகவல்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாக அமைப்புகள் தரும் தகவல்களையும் சேர்த்து உரிய பரிந்துரைகளை அரசுக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்களுடன் இதுகுறித்து ஆலோசித்து கருத்துக்களை கேட்டுப் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். தகவல்களை சேகரிப்பதற்கான வினாப்படிவம் தயார் நிலையில் இருப்பதாக உயர்மட்ட குழுவினர் தெரிவித்தனர். இப்படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து பெற இருப்பதாகவும் கூறப்பட்டது. உயர்மட்ட குழுவின் செயல் திட்டத்தை பாராட்டிய திரு அமித்ஷா, இக்குழுவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு உள்துறை செயலருக்கு உத்தரவிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், முதலீடுகளை ஊக்குவித்தல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து பிரான்ஸ் நாட்டு தலைவர்களுடன் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவிருக்கிறார். அந்நாட்டின் நிதியமைச்சர் திரு ரொலான் லெஸ்கியூருடன் அவர் முக்கிய பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் பல்வேறு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைகளையும் திருமதி நிர்மலா சீதாராமன் மேற்கொள்ளவிருக்கிறார். இந்தியாவின் வலுவான பொருளாதார கட்டமைப்பு, பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அமைச்சர் எடுத்துரைக்கவிருக்கிறார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் மத்திய அரசு நியமித்துள்ளது. 1997 இந்திய வெளியுறவு பணியில் சேர்ந்த திரு கோஷ் சிகாகோவில் துணை தூதராக பணியாற்றி வருகிறார். திரு சோம்நாத் கோஷ் விரைவில் தமது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள பலுச்சிஸ்தான், கைபர் பக்துன்வா

0: மாகாணங்களில் பதுங்கியிருந்த தீவிரவாத குழுக்கள் மீது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ISIS அமைப்புக்கும் அதன் ஆதரவு குழுக்களுக்கும் அதிக அளவில் உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தானில் உள்ள 3 மாகாணங்களில் பாகிஸ்தான் படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 36 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். 163 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதில் தாக்குதலாக ஆப்கானிஸ்தான் நேற்றிரவு ISIS ஆதரவு குழுக்கள் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முறைகேடான நடவடிக்கைகளை ஐநா அமைப்பும் சர்வதேச சமுதாயமும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் ஆப்கானிஸ்தான் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் உடனடியாக பிணை கைதிகளை விடுவித்து அமைதியை நிலைநாட்ட முன்வர வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரை அழைத்து அந்நாடு நடத்திய தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள சிவில் கைதிகள் மற்றும் மீனவர்கள் குறித்த பட்டியலை தூதரகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொண்டுள்ளன. கடந்த 2008 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தூதரக உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் தேதி மற்றும் ஜூலை முதல் தேதி இந்த பட்டியலை இரு நாடுகளும் பகிர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 386 சிவில் கைதிகளும் 53 மீனவர்களும் தங்கள் வசம் இருப்பதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள பட்டியலில் 52 இந்திய சிவில் கைதிகளும் 198 மீனவர்களும் தங்கள் வசம் உள்ளதாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களையும் மீனவர்களையும் படகுகளையும் காணாமல் போன இந்திய பாதுகாப்பு வீரர்களையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. திரிபுராவில் போக்குவரத்து கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியை சந்தித்து பேசிய போது அவர் இதை தெரிவித்தார். திரிபுராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப்பணிகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அவர் ஆலோசனை நடத்தினார். திட்டப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள உதவிடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் முதல் குழுவினர் இன்று ஜம்முவில் உள்ள பகவதி நகர் முகாமுக்கு வந்து சேர்ந்தனர். அமர்நாத் யாத்திரைக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் யாத்ரீகர்கள் தங்குவதற்கான வசதியும் செய்து தரப்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். 57 நாள் அமர்நாத் யாத்திரை நாளை மறுநாள் பஹல்காம் மற்றும் பால்தால் வழியே மிகுந்த பாதுகாப்புடன் தொடங்க உள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. இப்போட்டி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபிநந்தன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் 8 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை திட்டம் உள்ளிட்ட பல நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக இன்று பிரான்ஸ் புறப்பட்டார். மலேசியாவின் இந்திய தூதராக திரு சோம்நாத் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள ISIS தீவிரவாத அமைப்பு தொடர்புடைய குழுக்களின் மீது ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்றிரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொழுத்தவருக்கு கொள்ளு. நாமக்கல் வீசாணம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கட்.

0: முதலில் இயற்கையோடு இணைவோம். தொடரில் கொழுத்தவருக்கு கொள்ளு. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
1: கொழுத்தவருக்கு கொள்ளு தலைப்ப கேட்டோடையுமே நமக்கெல்லாம் ஒரு புன்னகை தோன்றதில்ல? ஆமாங்க, கிராமங்கள்ல கொள்ள விதைச்சு விட்டு வந்தா அறுவடைக்கு காட்டுக்கு போனா போதும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னத காதல நாம எல்லாம் வாங்கி இருப்போம். ஏன்னா பராமரிப்பே தேவைப்படாத ஒரு பயிர் அப்படின்னா அது கொள்ளுதான். கொள்ளு செடியில அதிக பூச்சி தாக்குதலும் கிடையாது, நோய் தாக்குதலும் கிடையாது. ஆனா பாருங்க, நைட்ரஜன் சத்த கிரகிச்சு மண் வளத்தை மேம்படுத்துமா, நல்ல விளைச்சலையும் கொடுத்து மண் வளத்தையும் அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுல ரெட்டிப்பு லாபமும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 18 வருஷமா கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டே கிட்டத்தட்ட 12 வருடங்களா இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, கடந்த 3-4 வருஷமா தான் முழு நேர இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய உழவரா மாறி இருக்கிறாங்க. கொள்ளு சாகுபடிய நம்மள பல பேரு கிட்டத்தட்ட மறந்து இருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா பாருங்க, இவரு கொள்ளு சாகுபடியவே ஒரு பெரிய ஒரு தொழிலா கூட எடுத்துக்கிட்டு அதோட கூடவே ஒருங்கிணைந்த பண்ணையும் அப்படிங்கிற மாதிரி ஆடு மாடு கோழி வாத்து வளர்க்கறாரு. காய்கறி பயிர்கள் சாகுபடி, மானாவாரியில துவரை சாகுபடி இப்படின்னு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பக்குவமா ஆராய்ச்சி பண்ணி அனுபவபூர்வமா செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு கேட்க ஆர்வமா இருக்கீங்கல்ல? ஆமாங்க, நாமக்கல் வீசானம் யாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க தான். இவங்கள சமீபத்துல அலைபேசியில அழைத்து பேசினாங்க நம்ம ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா. இவங்க ரெண்டு பேரும் பேசின இந்த உரையாடல் எப்படி இருக்குதோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்களா?
2: வணக்கம் நேயர்களே, இப்ப நம்ம கே தினேஷ் அவங்களை சந்திக்க போறோம். வணக்கம் தினேஷ்.
3: வணக்கம்.
2: இப்ப உங்களை பத்தி ஒரு அறிமுகம் கொடுங்களேன்.
3: என்னோட பேர் தினேஷ். நாமக்கல் மாவட்டம் வீசானம் கிராமம். 12 வருஷமா நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி. கடந்த 3 ஆண்டுகளா கார்பரேட் வேலைகளை விட்டுட்டு முழு நேரமா வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணையோட பேர் வந்து ஞாழல் இயற்கை வேளாண் பண்ணை. இது வந்து அங்கக சான்றிதழ் பெற்ற பண்ணை. இங்க வந்து மானாவரி பயிர்கள் மற்றும் காய்கறிகள், முருங்கை, சோளம் இதெல்லாம் வந்து பிரதான பயிரா பண்ணிட்டு இருக்கோங்க.
2: ரொம்ப அருமைங்க. இப்ப வந்து கார்பரேட் அப்படின்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தினேஷ்?
3: நான் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். ஒரு 18 ஆண்டுகள் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இயற்கை விவசாயத்து மேல இருந்த ஒரு ஆர்வம் காரணமா முழு நேரமா இப்ப இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்.
2: கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இப்ப நிறைய பேர் அது மாதிரி இந்த கொரோனா நேரத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துட்டு அந்த சமயத்துல வந்து இயற்கை வேளாண்மையில ஈடுபட்டாங்களே, அதே மாதிரியான ஒரு அனுபவமா தினேஷ் இல்லைன்னா வேற எப்படிங்க?
3: அப்படி இல்லைங்க, அப்பா தாத்தா காலத்துல இருந்து முழு நேரமா அவங்க எல்லாம் விவசாயம் தான், வேற எந்த தொழிலும் கிடையாது. அவங்க கூடவே வந்து பயணிச்சினாலையும் இன்னும் அதிகப்படியே சொல்லணும்னா அம்மாக்கு வந்து இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி கேட்கிற பழக்கம், வீட்டுல இப்ப தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. உழவர் உலகம் நிகழ்ச்சி வந்து மாலை 7:25 சோ அது வந்து அம்மா அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. அது கேட்டு கேட்டு அப்புறம் அப்பா தாத்தா கூட எல்லாம் இந்த விவசாய பூமியிலேயே வளர்ந்தனாலே என்னன்னு தெரியல. சோ அந்த விவசாயம் வந்து ரொம்ப ஊறி போச்சு. குடும்ப சூழ்நிலை காரணமா நம்ம வேலைக்கே போயிருந்தாலும் ஏதோ ஒரு உறுத்தல் வந்து இந்த விவசாயத்தை பக்கம் வந்துடணும் அப்படின்னு நான் பெங்களூர்ல இருந்தேன். வேலைக்கு போனாலுமே பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு ஊருக்கு வந்துருவோம். சனி ஞாயிறு ஊருக்கு வந்துட்டு என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் அடுத்த ஒரு வாரத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடும். அம்மா வந்து இந்த வேலைகள்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருவாங்க. சோ அப்படிதான் வந்து ஒரு 12 வருஷமா நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணிட்டு இருந்தோம். கடந்த 3 வருஷமா முழு நேரமா இப்ப பண்ணிட்டு இருக்கு. இது கொரோனாலன்னு இல்ல, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்தே இந்த விவசாய வேலைகளை சனி ஞாயிறுல பண்ணிட்டு இருந்தோம். இப்ப முழு நேரமா பண்ணிட்டு இருக்கோம்.
2: இது ஒரு மரபணு ரீதியானது அப்படின்னு சொல்லலாம்.
3: ஆமா,
2: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க அம்மா கிட்டயும் ஒரு நேர்முகம் ஒரு வாட்டி எடுக்கணும். ஏன்னா நம்ம உழவர் உலகத்தை கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. அது

0: உங்ககிட்ட ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. இந்த ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை, அது வந்து எப்படிங்க 12 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாயிடுச்சா, இல்லைன்னா இப்ப 3 ஆண்டுகளா தான் இருக்கா, எப்படிங்க?
1: 12 ஆண்டுகளா நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் உப்பு தண்ணிங்கிறனால சோளம் பருத்தி இதுதான் பிரதான பயிரா இருக்கும். அப்புறம் மக்காசோளம் இதை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த 12 ஆண்டுகளா வந்து நம்ம வந்து சோளம் மக்காசோளம் பருத்தியவே வந்து இயற்கையில மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால அம்மா வந்து எந்த ஒரு செயற்கை உரங்களையோ இல்ல பூச்சிகள் மருந்தையோ பயன்படுத்த மாட்டாங்க. 12 ஆண்டுகள்ல ஒரு 8 ஆண்டுகள் வந்து அப்படிதான் கடந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம முழு நேரமா இங்க இல்ல. இந்த 4 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோட வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணைய மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2 மாடு, ஒரு 20 ஆடு, கோழி, தேனிப்பெட்டிகள் கூட வச்சிருந்தோம். இப்பவும் இருக்கு தேனிப்பெட்டிகள். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து நம்ம முழு நேரமா இங்க வரும்போதே வந்து அங்க சான்றிதழுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்து அவங்க ஆய்வு பண்ணிட்டு அந்த ஹோப் சர்டிபிகேட் எல்லாம் 2-3 வருஷமா வாங்கிட்டு தான் இருக்கும். ஸோ இங்க வரும்போதே வந்து ஞாழல் அப்படிங்கிற பேர் இது எல்லாமே வந்து இப்ப இந்த 3 ஆண்டுகளா தான்.
0: என்ன அர்த்தம் ஞாழல்?
1: ஞாழல் அப்படிங்கிறது சங்க காலத்துல இந்த 99 தமிழ் பூக்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல ஒரு வகையான பூ. மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு கொன்றை வகை பூ இது. சங்க காலத்துல புறநானூறுகள்ல கூட நிறைய விஷயங்கள்லாம் இதை மேற்கோள் காட்டி பாடியிருக்காங்க. பெண்கள் தலையில சூட்டக்கூடிய அந்த காலத்துல இருந்த ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பூ.
0: நம்ம பண்ணையில இருக்குங்களா அது?
1: 100 வகையான பூவை படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமா தோணுச்சு. அதோட அந்த உச்சரிப்புமே நல்லா இருந்துச்சு ஞாழல் அப்படிங்கிறது சிறப்பலகரத்தோட, அதனால அதை எடுத்துக்கிட்டாங்க.
0: ரொம்ப சிறப்புங்க. எவ்வளவு பெரிய பரப்பளவு உள்ளதுங்க ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை?
1: நம்மளோட சொந்த நிலம்னு பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கருங்க. அது இல்லாம வந்து ஒரு 8 ஏக்கர் வந்து குத்தகைக்கு பாக்குறோம். மொத்தம் ஒரு 12 ஏக்கர் வந்து நம்ம இயற்கை வேளாண் பண்ணையா பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஒரு 4 ஏக்கருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மானாவரி பயிர்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 8 ஏக்கர் இரவையில பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஆரம்ப காலகட்டத்துல பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோளம், அப்புறம் வந்து பருத்தி.
1: ஆமா,
0: அது நீங்க வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையிலே பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இல்ல, முன்னாடியுமே வந்து அம்மா இயற்கை முறையில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப முழு நேரமா வந்து இயற்கை விவசாயத்துல கொஞ்சம் இப்ப மார்க்கெட் ஸ்டடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்தோடனே காய்கறிகள் கொஞ்சம் அதிகமா பண்ணோம். அதை வந்து டோர் டெலிவரி மாதிரி கொண்டு போய் நாமக்கல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுட்டு அந்த குரூப்ல வந்து யாரெல்லாம் இந்த இயற்கை விவசாயத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கான காய்கறிகளை டோர் டெலிவரி மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து செயல்பாட்டு அளவுல ஒரு பெருசா ரீச் ஆகல. அதனால இப்ப என்னன்னா அந்த மாதிரி மார்க்கெட் ஸ்டடி பண்ணிட்டு நுகர்வோருக்கு என்ன வேணும், என்ன டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் பண்றோங்க. நம்ம கிட்ட இருந்து நிறைய உழவர் அங்காடிகளுக்கு நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோங்க.
0: பருத்தியை பொறுத்த வரைக்கும் இயற்கையா பண்றது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சில விவசாயிகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பருத்தியில அடிக்கக்கூடிய ரசாயனத்தினாலேயே தேனீக்கள் கூட இறந்து போகுதுன்னு படிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பருத்தி வந்து முழுக்க முழுக்க இயற்கை முறையில பண்ண முடியுதா, சாத்தியப்படுதா, எப்படிங்க?
1: கொஞ்சம் மகசூல் கம்மியா தாங்க வரும். அந்த பூச்சி மேலாண்மைங்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு கொள்கையோட வந்து அதை இயற்கையில தான் பண்ணணும் பண்றோம். இப்ப ஒரு கடந்த 4 வருஷமா பருத்தி போடுறது இல்லைங்க, ஆள் பற்றாக்குறையாதனால. இப்ப வந்து அப்படின்னா ஆமணக்கு போட்டுருங்க. ஆமணக்கு, கடலை, எள்ளு, உளுந்து, கொள்ளு, மிளகாய், முருங்கை ஒரு வயல் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி பண்ணிடுறோம். நம்ம கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் குழுவில் ஒரு 70 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு நல்லா கொடுக்க முடியும். இப்ப சோளம் கொடுக்குறோம், கொள்ளு, கொத்தமல்லி, மிளகாய் வத்தல், மிளகாய், காய்கறிகள் வந்து தனியா போட்டிருக்கோம். முருங்கையை வச்சிருக்கோம், முருங்கையை அதுல இருந்து பொடி பண்ணிடுறோம். ஈவன் அருகம்புல் பொடி கூட கொடுத்துட்டு தான் இருக்கும். மார்க்கெட்ல இப்ப இல்லாம இருக்கு, அதை வந்து இயற்கையில எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கறது தான்.
0: தொடர்ச்சியா நீங்க வந்து சந்தையை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அங்க என்ன தேவை இருக்கு, எதுல வந்து தேவை இருந்தும் கிடைக்கலையோ அந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை நீங்க காட்டுறீங்க இல்லீங்களா?
1: ஆமாங்க. அதுவும் இல்லாம நம்ம மண்ணுக்கு என்ன வரும்னு இருக்கோம். நம்ம மண்ணு உப்பு தண்ணிங்கிறனால இங்க வந்து நெல் சாகுபடிங்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். அதுவும் இல்லாம இயற்கை வேளாண்மைக்குள்ளு வர எல்லாருமே வந்து நேரடியா வந்து பாரம்பரிய நெல் நகரத்தை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காய்கறியை வந்து பிரதான பயிரா பண்ணுவாங்க இயற்கை விவசாயம் வந்துட்டாவே. ஆனா இந்த தானியங்களோ பருப்பு வகைகளையோ வந்து அதிகமா யாரும் ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு. அது இல்லாம நாமக்கல் மாவட்டங்கிறது கொஞ்சம் மலைமறைவு பிரதேசம் தான். சோ அதனால மலையளவு இருக்கும்போது இந்த புரட்டாசி ஐபிசியில நம்மளால என்னெல்லாம் வந்து மானாவரியா பண்ணி எடுத்து வச்சுக்க முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு த்ரூ அவுட் த இயர் வந்து எந்த ஒரு மண்டியிலையும் கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, நேரடியாவே ஒரு ஒர்க்கே கொடுத்துறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டு ஹோம் அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம்.
0: காய்கறினா இப்ப வந்து உங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரியான என்னென்ன மாதிரியான காய்கறி நீங்க சாகுபடி பண்றீங்க?
1: வெண்டங்காய், கத்திரிக்காய், பீர்க்கன், புடலை, பாகல், இது எல்லாமே வந்து நார்மலா எல்லா காலத்திலயும் வருது. இந்த வெயில் காலத்துல அதோட விளைச்சல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்ப மட்டும் அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கிறோம்.
0: சரிங்க. அதே மாதிரி சோளமும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த பகுதியில பண்ணுவாங்க. நீங்க எப்படிங்க இந்த காய்கறி சோளம் இதெல்லாம் வந்து நாட்டு ரகமா பண்றீங்களா, இல்ல எப்படி ஹைபிரிட் ரகங்கள் பயன்படுத்துறீங்களா?
1: கூடுமான வரைக்கும் நம்மளோட நாட்டு ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்துறோம். சோளம், கொள்ளு, இதெல்லாமே வந்து நாட்டு ரகங்கள் தான். காய்கறிகளுமே நாட்டு விதைகளை வந்து இந்த மரபு திருவிழா அப்புறம் விதை திருவிழாக்கள்ல தேடி தேடி போய் அங்கிருந்து விதைகள் எடுத்துட்டு வந்து அதை நம்ம மீட்டு உருவாக்க பண்ணிக்கிறோம். ஈவன் கீரை வகைகள்ல ஒரு 5 வகையான கீரை வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். கீரை வகைகள் பெரும்பாலும் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விதையை வாங்கிட்டு வந்து போடுவாங்க, ஒரு 18 நாள் அறுவடை பண்ணுவாங்க, வித்துருவாங்க, மறுபடியும் விதையை வாங்கிட்டு வந்து போடுவாங்க. சோ நம்ம என்ன பண்றோம்னா, விதைக்குன்னே தனியா

0: பாத்தி போட்டுறோம். கீரை விதைகள்லயும் நம்மளே தான் உற்பத்தி பண்ணிக்கிறோம்.
1: சிறப்புங்க. இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோங்க. இவ்வளவு நேரம் வந்து உங்களை பற்றி ஒரு அறிமுகமாக தான் இந்த நிகழ்ச்சி இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து வடிவமைத்ததே வந்து கொள்ளு தொடர்பான செய்திகளை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு கட்சவி குழுல அழகான ஒரு போஸ்டர் ஒன்னு போட்டிருந்தீங்க. பாத்தீங்கன்னா அப்படியே கொள்ளு வந்து அப்படியே பல பல பல பலன்னு இருந்தது. ஞாழல் இயற்கை பண்ணை அப்படின்னு போட்டு இது போட்டோன்னே இது யாருன்னு தெரியலையே, இவர்கிட்ட நம்ம பேசணுமே, ஏன்னா கொள்ளு சாகுபடி பத்தியோ இல்ல அதனுடைய சிறப்பு பத்தியோ கொஞ்சம் நம்ம மறந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சேன். அதுதான் நான் என்னோட முக்கியமான நோக்கமாகவும் இருந்தது. இந்த கொள்ளு
0: சரி,
1: சாகுபடி அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுங்க? அதுக்கு வந்து சந்தையில ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைத்ததுனால பண்ணீங்களா எப்படிங்க?
0: நான் முதல்லயே சொன்ன மாதிரி தாங்க, கொள்ள வந்து மறந்துட்டதா எல்லாரும் நினைக்கிறோம், அப்படி இல்லைங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எல்லாரும் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அந்த உடல் பருமன்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இப்ப அந்த கொள்ள தேடுறாங்க. ஒரு

0: பிரச்சனையா இருக்கு. உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து இப்ப அந்த கொள்ளை தேடுறாங்க. ஒரு பழமொழி கூட இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி தான், இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படிம்பாங்க. சோ கொளுத்தவன் அப்படின்னா உடல் பருமனோடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொள்ளை வந்து ஏதோ ஒரு வகையில சட்னியாவோ துவையலாவோ இல்ல ஒரு ரசப்பொடியாவோ சூப்பாவோ ஏதோ ஒரு வகையில அந்த கொள்ளை வாரத்துக்கு 2-3 முறைகள் பயன்படுத்தும் போது இதோட புரதச்சத்து அதிகமா இருக்கிறனாலயும் நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறனாலயும் நம்மளோட உடல்ல ரொம்ப லூசா இருக்கக்கூடிய தசைகளை வந்து இறுக்கமடைய செஞ்சு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பயன்படுதுங்க. இது இல்லாம நீரிழிவு நோய் கண்ட்ரோல் பண்றதுக்கு, அப்புறம் இந்த சளி தொந்தரவுகள் இருக்கக்கூடியவங்களும் இந்த கொள்ளு சூப்பை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நிறைய சித்த மருத்துவர்களோட அறிவுரை. அதுக்கு முன்னாடியுமே வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடலை எடுத்ததுக்கு அப்புறம் மாணவர்ல பனி காலத்துல நம்ம ஊர் பக்கம் வந்து வீட்டு செலவுக்குன்னு கொஞ்சம் கொள்ளு போட்டுருவாங்க. அதை ரெண்டு விதமா பயன்படுத்துவாங்க, ஒண்ணு வந்து நம்ம மனித பயன்பாட்டுக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ வந்து அதோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கோ அந்த மாதிரி பயன்படுத்துறது வழக்கமாவே இருந்துச்சு. அப்பா தாத்தா காலத்துல இருந்து இது வழக்கமா தான் இருந்தது நம்ம ஊர் பக்கம். சோ அப்படிதான் நம்மகிட்ட வந்து விதைக்கொள்ளு நம்ம லோக்கல் வெரைட்டி தான், நாட்டு ரகம் தான், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தோம். இப்ப 3 வருஷமா நம்ம பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் கொள்ளு இருக்குமா உங்ககிட்ட அப்படின்னு கேட்கும் போது வீட்டு செலவுக்கு மட்டும் வச்சுட்டு இருந்த நம்ம அதோட பரப்பளவு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டாங்க.
1: ஓ சரிங்க, இந்த கொள்ளு விதை வந்து நாட்டு ரகம் உங்க வீட்டுல
0: முன்னாடி நாட்டு ரகம் தான். ஆமாங்க,
1: கொள்ளு அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான், வேற ஒண்ணும்.
0: ஆமா, கொள்ளுல நாட்டு ரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்கும். கருப்பு கொள்ளு, நார்மலா இந்த பிரவுன் கலர் இருக்கக்கூடிய கொள்ளு, நம்ம இந்த பிரவுன் கலர் இருக்கக்கூடிய கொள்ளையே வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரிங்க, அதுவும் நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க ஆடி மாசம் புரட்டாசி மாசம் விளையக்கூடிய பயிர்கள் வந்து ரொம்ப சாதகமா இருக்கு நம்ம மண்ணுக்குன்னு சொன்னீங்க. பொதுவா கொள்ளு வந்து ஆடி இல்ல புரட்டாசி அந்த நேரத்துல வந்து சாகுபடி செய்ய ஏற்ற நேரம் அது?
0: இல்ல, ஆடியில வந்து போட மாட்டாங்க, ஏன்னா மழை அதிகமாகும் போது கொள்ளு வந்து ஒரு வறட்சியை விரும்பக்கூடிய ஒரு பயிருங்க. மழை அதிகமா இருந்தா அதோட இலைகள் அதிகமாயிட்டு விளைச்சல் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். உள்ள அந்த சோடக்காய் அப்படிம்பாங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு வந்து தரம் இல்லாம போயிடும். நார்மலா இதை வந்து புரட்டாசி மாசம், அதாவது நம்ம ஊர்ல வந்து குறிப்பா நாமக்கல் மாவட்டத்துல வந்து கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் மழை பெய்யாதுங்கிறது ஒரு கணக்கு. அப்ப நம்ம புரட்டாசி அல்லது ஐப்பசி கடைசிக்கு போடும்போது கடைசி 2 மலை, அந்த 2 மலையில வந்து முன்னாடியே உழுது வச்சிருப்போம், இல்லைன்னா கடலை போட்டுட்டு எடுத்துட்டு அதை உழுது வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க கொள்ள விதைச்சிட்டீங்க அப்படின்னா 20 நாளுக்கு அப்புறம் ஒரு களை எடுக்கிறோம். களை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பனிப்பதத்திலேயே வந்து தை மாசம் அறுவடைக்கு வந்துருங்க.
1: புரட்டாசி தான் உங்களுக்கு சரியான ஒரு நேரம், 90-100 நாளா?
0: 90-100 நாட்களுக்குள்ள வந்துடும்.
1: சரிங்க, எப்படி தெளிப்பு முறையா இல்லன்னா எப்படிங்க நடவு மாதிரி எதுவும் பண்றீங்களா?
0: தெளிப்பு முறை தான், நடவு எதுவும் பண்றது இல்ல. நம்ம 1-2 தடவை நிலத்தை வந்து உழுது போட்டிருப்போம். கொஞ்சம் புழுதி மண்ணா இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் இதுக்கு தேவை. புழுதி மண்ணா இருக்கும், கூடவே வந்து தொல் உரங்களை சேர்த்துக்கிறோம். கடைசி உழவுக்கு முன்னாடி தொல் உரம் சேர்த்துட்டு தெளிப்பு முறையில, அதாவது 1 ஏக்கருக்கு தோராயமா 8-10 கிலோ அப்படிங்கிற மாதிரி விதைச்சிடறோம். விதைச்சிட்டு மறுபடியும் ஒரு உழவு ஓட்டிட்டோம்னா அந்த ஈரத்துல, அதாவது மழை பெஞ்ச ஈரம் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மழை ஈரத்திலேயே விதைச்சு உழவு ஓட்டிடுவாங்க.
1: சரிங்க, அதுக்கப்புறம் வந்து 20-30 நாள்ல ஒரு களை எடுக்கிறீங்க?
0: ஆமா, 20-30 நாளுக்குள்ள கை களை தான், கை களையில கொத்து வச்சோ இல்ல கையில களைகளை அகற்றியோ ஒரு களை எடுத்துரும். களை எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பனிப்பதத்திலேயே பூ வந்துடும். பூ எடுத்து காய் வரும்போது பாத்தீங்கன்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமா மாறி பழுக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட வந்து செடி காஞ்ச நிலைமைக்கு போயிடும். கொள்ளுமே வந்து நல்லாவே காஞ்சிருங்க, காஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா திரட்சியா இருக்கும். பச்சையா இருக்கும்போது அறுக்கூடாது. சின்ன ஒரு இது என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கையில புடுங்குவாங்க, இல்லைன்னா கருக்கருவல அறுப்பாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் கருக்கருவல தான் அறுக்குறேன். கையில புடுங்கும்போது வேரோட வரும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த கரிசல் மண்ணா இருந்ததுன்னா மண்ணு வந்து கொள்ள நம்ம அடிச்சு தூத்தும் போது கூடவே சேர்ந்து வந்துடும். சமையல் வரைக்குமே அந்த மண்ணு வந்துருதுங்க. அது ஒரு வேலையா நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். அதனால அந்த முடிஞ்ச வரைக்கும் கருக்கருவல அறுத்துறேன்.
1: நடுவில் ஏதாவது பூச்சி இல்ல நோய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்?
0: கொள்ளுக்கு நார்மலாவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் பெருசா இருக்கிறது இல்லைங்க. நமக்கு தெரிஞ்சு இதுக்குன்னு தனியா ஈவன் கெமிக்கல் விவசாயம் பண்றவங்களுமே இதுக்கு எதுக்கும் அடிக்கிறது இல்லைங்க. 90% வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கொள்ளு மானாவரியா தான் பயிர் செய்யப்படுதுங்க. குளிர்கால பயிர்னே சொல்லலாம். இதுக்கு வந்து பெருசா எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் இருக்கிறது இல்லைங்க.
1: அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் கிடையாது.
0: இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஒருவேளை ரொம்ப வறட்சியா இருந்தா நம்ம மீன் அமிலம் தெளிப்பு முறையில பண்ணுவோம். ஒரு மழை வந்து நம்ம எதிர்பார்க்கும் போது வரல, செடி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு மீன் அமிலம் வந்து தெளிப்பு முறையில கொடுக்கும் போது அது வந்து இன்னொரு 10 நாள் வந்து தாக்கு பிடிக்கும். மழை ஈரம் இல்லாம தாக்கு பிடிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மழையோ பனியோ ஆரம்பிக்கும் போது அது இயல்பாக வளர ஆரம்பிச்சிருங்க.
1: இதுக்குன்னு பெரிய மெனக்கெட்டு ஒரு பராமரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல.
0: மெனக்கடல் பராமரிப்பு அந்த மாதிரி பெருசா எதுவும் இல்லைங்க.
1: 1 ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் எடுக்கலாம்?
0: மானாவரியில ஒரு 300 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க.
1: முழுக்க முழுக்க இது இயற்கை முறையிலேயே விளைவிக்கப்பட்டது தான்?
0: ஆமா, முழுக்க முழுக்க இயற்கை முறையில தான் விளைவிக்கப்பட்டது.
1: சரிங்க, இதை வந்து அதுக்கப்புறம் வந்து சுத்தப்படுத்தி இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த விதை திருவிழா அப்புறம் வந்து நெல் திருவிழாலாம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த தானியத்தை நம்ம உற்பத்தி செய்த பிறகு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுக்கு பத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கொள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணு ரசமா பயன்படுத்துறோம் இல்ல துவையல் ஒண்ணு பண்ணுவோம், இது தவிர வேற ஏதாவது கொள்ளுல செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்களா எப்படிங்க?
0: நம்ம வந்து இதை வந்து பவுடரா பண்ணிட்டு அதை வந்து தோசை கூட மிக்ஸ் பண்ணிக்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம அன்றாட உணவு முறை எப்படி இருக்குன்னா, ஒண்ணு அரிசி சோறா எடுத்த போய் இல்ல இட்லி தோசை, இந்த மூணு தான் நம்மளோட தினசரி உணவுல வந்து பிரதானமா இருக்குங்க. அப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த கொள்ளோட சுவை இல்லைன்னா அந்த கொள்ளோட சத்துக்கள்

0: தெரியாம இருக்கலாம், மேபி குழந்தைகள் வந்து இதை எடுக்கிறதுக்கு தயங்கலாம். அதனால என்ன பண்றோம்னாங்க, இப்ப நம்ம தோசையில வந்து இதை கலந்து எடுத்துக்க சொல்றேன். இது ஒரு வகை. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரசம் வைக்கும் போது இந்த கொள்ளை வந்து வேக வச்சுட்டு வேக வச்ச தண்ணியை வந்து ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வேக வச்ச கொள்ளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சுண்டல் மாதிரி செஞ்சுக்கலாம். சுண்டல்னாவே நார்மலா என்ன பண்ணுவோம்னா, நம்ம கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு இதுலதான் சுண்டல் செய்வாங்க. அதுக்கு ஒரு மாற்றா வந்து கொள்ளை வந்து பயன்படுத்தலாம். அந்த தண்ணியை வந்து நீங்க ரசம் வச்சுக்கலாம், அது கொள்ளு ரசம்னே சொல்லுவாங்க. இது பழைய வழக்கம் தான். இது இல்லாம வந்து நீங்க பொடியா பண்ணிக்கிட்டு இதை வந்து இட்லி பொடியாவோ இல்ல ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி ரசப்பொடியா இந்த மாதிரியே பயன்படுத்தலாம். நான் ஒரு மரபு திருவிழால பார்த்தேன், அங்க வந்து கொள்ளுல வந்து இப்ப கருப்பு கவுனில நம்ம எப்படி லட்டு மாதிரி உருண்டை செய்யறோமோ அது மாதிரி கொள்ளு உருண்டைனே செஞ்சிருந்தாங்க. பட் எனக்கு செயல்முறை எப்படின்னு தெரியல. பட் இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல, இன்னைக்கு யூடியூப்ல நிறைய வலையொலிகள் இது சம்பந்தமா நிறைய இருக்கு, நமக்கு சமையலை பத்தி அதிகமா தெரியாதனால. நான் பார்த்த வரைக்கும் இந்த கொள்ளு உருண்டை ஒரு புதுமையா இருந்தது. கொள்ள பொடியா வச்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து ரெடி டு குக் அல்லது ரெடி டு ஈட் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்தாதாங்க அதை வந்து ரெகுலர் பயன்பாட்டில் அதை எடுத்துக்க முடியுது. ஸோ அந்த ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதை அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம்.
1: 100 கிராம் கொள்ளுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கிராம் புரதச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை பயன்படுத்தும் போது ஒரு வாரத்துக்கு 2 முறை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி வாரத்துல 2 முறை பயன்படுத்தினா போதுமா? ஏன்னா அளவு எதுவும் இருக்கா? இப்ப தோசை மாவுலயே போடுறோம் அப்படின்னா இவ்வளவு போடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் பரிந்துரை எதுவும் இருக்கா? ஏன்னா அதிகமாய் அதுவும் எதுவும் பிரச்சனை ஏற்படுத்திட கூடாது இல்ல, அதுக்காக கேக்குறேன்.
0: கொள்ளு வந்து ஒரு உஷ்ணமான பொருள் அப்படிங்கிறனால வெயில் காலத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்குங்க. மத்தபடி வந்து வாரத்துல 2 முறை பயன்படுத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல மாவுச்சத்தும் அதிகமா இருக்கு, இதை நம்ம ஊற வச்சு சாப்பிடும் போது எந்த ஒரு பிரச்சனையும் வரதில்ல. கட் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றாங்க, ஒரு நல்ல மலம் விளக்கியாவும் இதை பயன்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க.
1: ஏன்னா இப்ப அது ஒரு சிக்கல் நிறைய வந்திருக்கு, அந்த சிக்கல் வந்து போறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 1 ஏக்கருக்கு எடுத்துட்டு 300 கிலோ மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு
2: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடர்ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொளுத்தவருக்கு கொள்ளு. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம்.
0: நம்மளோட கஸ்டமருக்காக மட்டும்தான் போட்டிருந்தோம். 1.5 ஏக்கர்.
1: 1.5 ஏக்கர் அளவுல நீங்க செய்றீங்க, ஒரு 90-100 நாள்ல முடிச்சிடுறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அந்த வயல்ல?
0: இப்ப நம்ம வைகாசியில இருந்து மானாவாரிக்கான பட்டம் ஆரம்பிச்சிருங்க. பொதுவா வைகாசியில மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா வைகாசிலேயே போடுவோம், இல்லைன்னா ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மழை பெஞ்ச உடனே கடலை போட்டுருவாங்க. நம்ம ஊர்ல வந்து குத்துக்காய் அப்படிம்பாங்க, நாட்டுக்கடலை. கடலையை போட்டுட்டு கடலையை போட்டு அன்னைக்கே வந்து ஆமணக்கையும் துவரையும் வந்து 6 அடி இல்லைன்னா 8 அடி கேப்ல ஊனிருங்க. ஒரு வரிசை வந்து ஆமணக்கு, இன்னொரு வரிசை துவரை. இந்த மாதிரி ஊனிட்டோம்னா புரட்டாசி மாசம் கடலை வந்து அறுவடைக்கு வந்துருங்க. அந்த டைம்ல ஆமணக்கும் தோரையும் வந்து நம்ம 1 உயரத்துக்கு மேல போயிரும். நடுவுல இருக்கிற வந்து 8 அடி அகலத்தை என்ன பண்ணலாம்னு, கடலை எடுத்ததுக்கு அப்புறம் உழவு ஓட்டிட்டு அதுல வந்து நீங்க கொள்ளு போடலாம் அல்லது எள்ளு தெளிச்சுக்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பனியிலேயே வந்து சேர்ந்தக்கூடிய ஒரு பயிர்கள் தான். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம்னா தோரைக்கும் ஆமணக்கு நடுவுல உழவு ஓட்டிட்டு கொள்ளு போட்டுறாங்க. அந்த கொள்ளு வந்து பனிப்பதத்துல நமக்கு தை மாசம் வந்துடும். தை மாசம் கொள்ளு அறுத்ததுக்கு அப்புறம் தான் மாசி மாசத்துல இந்த ஆமணக்கும் தோரையும் வந்து சேருங்க.
1: அப்போ இதுல வந்து
0: அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆடி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட மாசி மாசம் வரைக்கும் ஒரு 8-9 மாதங்களுக்கு மேல நம்ம வந்து மானாவாரிலேயே வெள்ளாமை வைக்க முடியலங்க. மலையளவு ஓரளவுக்கு இருந்தாலே ஆடி மாசத்துல இருந்து மாசி மாசம் வரைக்கும் நம்ம மானாவாரிலேயே வெள்ளாமை எடுக்க முடியுங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற வேலையாள் பற்றாக்குறையில மானாவாரிங்கிறதுல தண்ணி கட்டுற வேலை பெருசா கிடையாதுங்க.
1: இந்த கொள்ளு செடி வந்து எவ்வளவு உயரம் வரைக்கும் வளருங்க?
0: கொள்ளு அதிகபட்சம் 3/4 அடியிலிருந்து 1 அடி ஹைட்டுக்கு வளரும். அது படரக்கூடிய ஒரு கொடி வகை பயிர் வகை தான். நம்ம தட்டைப்பயிர் இதெல்லாம் படுற மாதிரிதான் படரும். நீளத்துல பாத்தீங்கன்னா 2 அடி நீளத்துக்கு வளருங்க. வயல்ல ஹைட்னு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடி, அதிகபட்சம் 1 அடி ஹைட்டுக்கு தாங்க இருக்கும்.
1: இப்ப அறுவடை செய்யும் போது கொஞ்சம் கை அறுவடையா செய்யற மாதிரி இருக்கும்.
0: ஆமா, இது வரைக்கும் இயந்திர பயன்பாடு பெருசா இல்லைங்க, கையிலதான் இருக்கணும். கையில அறுத்துட்டு முன்னாடி எல்லாம் வந்து மாட்டுல வந்து தாம்பு ஓட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன தடியை வச்சுட்டு அடிச்சோம்னா அந்த நல்ல காய வச்சு களத்துல போட்டு தட்டும் போது உளுந்துரும், இல்லைன்னா மாட்டை வச்சு தாம்பு ஓட்டுவாங்க. இப்ப வந்து நம்ம நார்மல் நெல் அடிக்கிற இயந்திரத்துல கொடுத்து நம்ம அடிச்சிடறோங்க.
1: ஆமணுக்கும் துவரையும் அது எவ்வளவு உயரத்துக்கு வருவாங்க, அதை எப்ப நீங்க வந்து அறுவடை பண்ணுவீங்க?
0: மாசி மாசம் வாக்குல பாத்தீங்கன்னா ஆமணக்கு வந்து ஒவ்வொரு குலையா வர ஆரம்பிச்சிருங்க. ஆமணக்கு வந்து எடுத்து அதே தான் மிஷின்ல கொடுத்து அடிச்சு எண்ணெய் ஆட்டி. ஆமணக்கு பொதுவா வந்து 2 விதத்துல பயன்படுத்தாங்க. ஒண்ணு வந்து உணவுலையும் எடுத்துக்கிறோம், அப்புறம் வெளிப்பூச்சிக்காகவும் பயன்படுத்துறோம். ஏன்னா இதுல வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இந்த ஸ்கின் கேர் நிறுவனங்கள்லாம் இதை பயன்படுத்துறாங்க. எங்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து ஆமணக்கு எண்ணெய் பியூட்டி பாலருக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க, விளக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம எண்ணெயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளும் நம்ம மதிப்பு கூட்டப்பட்டு ரெடி டு யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். விளக்கெண்ணெய் அப்படிதான், விளக்கெண்ணெய் வந்து ரெண்டு விதமா கொடுப்பாங்க, ஒன்னு வந்து ஆட்டி அப்படியே

0: பயன்படுத்துறது. அது வந்து வெளிப்பூச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆமணக்கெண்ணெய் வந்து பாரம்பரிய முறையில 3 மணி நேரம் எரிக்கணும். ஆமணக்கெண்ணெய் எரிக்கிறது அப்படிம்பாங்க. எரிக்கும் போது அதுல கூடிய தேவையில்லாத இந்த நச்சு பொருள் எல்லாம் வந்து ஆவியாகி போனதுக்கு அப்புறம் அதை நம்ம வந்து உணவுக்கு பயன்படுத்திக்கலாம். இது வந்து நம்ம ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒண்ணுதாங்க. பொதுவா வந்து இந்த பிறந்த குழந்தைகளுக்கு அதிகமா நம்ம இருந்து விளக்கெண்ணெய் வாங்குவாங்க, கண்களுக்கு மேல வெளிப்பூச்சிக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்காக. அப்புறம் அதே டைம்லயே வந்து துவரை வந்துடும். துவரைய வெட்டி அதே மாதிரி மிஷின்ல கொடுத்து அடிச்சு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம கடைகளில் கிடைக்கிறது வந்து எந்த ஒரு பயிர் வகையுமே நீங்க அதிகபட்சம் 1 மாசத்துக்கு மேல உங்களால பாக்கெட் பண்ணி வைக்க முடியாது. அதுக்கு வந்து பிரிசர்வேட்டிவ் பண்ணி தான் வைக்க முடியும். அப்பதான் வந்து அதுல பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்குங்க. நம்ம இந்த துவரைக்கு என்ன பண்றோம்னா, நம்மளுடைய பாரம்பரிய முறையில மண் கட்டுதல் அப்படிம்பாங்க, செம்மண் கட்டி வைக்கிறது அப்படிம்பாங்க. சோ துவரைய வந்து நம்ம ஃபுல்லா மண் கட்டி அதுக்கப்புறம் வந்து உடைச்சு அதை வந்து தோல் நீக்கி 1 கிலோ பாக்கெட்டாவே வந்து சமையலுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துறோம்.
1: ரொம்ப அருமையா இருக்குங்க தினேஷ். எது கேட்டாலும் அதுக்குள்ள ரொம்ப ஒரு ஆழ்ந்து போய் அதுல பல செய்திகளை நீங்க சொல்றது வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. உங்க வயது என்னங்க தினேஷ்?
0: 39.
1: சரிங்க, நிறைய தொடர்பா தொடர்ந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்க போல் இருக்கு. வீட்டுல விவசாய முறையை வந்து கூர்ந்து கவனிச்சிருக்கீங்க நீங்க இல்ல?
0: நம்ம ஊர் விவசாய பழக்கம் நீங்க சொன்ன மாதிரிதான். துவரைக்கு மண் கட்டுறதே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிற வயதான பாட்டிகள்லாம் இருப்பாங்க இல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள பண்ண சொல்லி அவங்ககிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் இதுல தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க, நமக்கு இது புதுசு அப்படிங்கறனால அவங்க இதை வழக்கமா பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க காலத்துல. சோ அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் இந்த விதை திருவிழா, மரபு திருவிழா, அப்புறம் நான் முழு நேரமா விவசாயம் அப்படிங்கும் போது நிறைய இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுடைய தொடர்புகள் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு கூட்டு முயற்சினே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன்.
1: சரிங்க, இது ஒரு சத்சங்கமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நிறைய இயற்கை விவசாயிகளோட ஒரு தொடர்பு, அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறது, நீங்க அவங்களுக்கு சொல்லி தர்றது, இது மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க அறிவை.
0: கண்டிப்பா.
1: சரிங்க, இப்ப இந்த ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை வந்து ஒரு 12 ஏக்கர் அளவு இருக்கும் போல் இருக்கு. எப்படி இந்த இயற்கை பண்ணைய, ஏன்னா இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இந்த பண்ணையை வந்து எப்படி அமைச்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. ஒரே இடத்துல ஒரே வயலா இல்ல, ஒரே சதுரமா அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஏன்னா வந்து நம்மளோட சொந்த வயல், அது இல்லாம ஒரு 3 பேர்த்தோட நம்ம ஊருக்காரங்களும் நம்ம வயல ஒட்டி இருக்கக்கூடிய மானாவாரி வயல் குத்தகைக்கு எடுத்து தான் பண்ணிட்டு இருக்குங்க. அங்க வேளாண் சான்றிதழ் வாங்கணும்னா நீங்க வந்து எல்லா வயலுக்கும் அதை சுத்தி வந்து ஒரு பார்டர் கிராப், ஒரு உயிர் வயல் இருக்கணும் அப்படிங்கிறது அது ரூல்லயும் இருக்கு, அது நல்லதும் கூட இயற்கை விவசாயத்துக்கு. அதனால பாத்தீங்கன்னா எல்லா வயல்லையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சீமகத்தின்னு சொல்ற கிளரிசேடியா, அப்படி இல்லைனா வந்து நம்ம மல்பெரி, தீவனப்பயிர், சூப்பர் நேப்பயிர், இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிர்களை முடிஞ்ச வரைக்கும் அதை உயிர் வேலையா வைக்க முயற்சி பண்றேங்க. இது வந்து உயிர் வேலையாவும் செயல்படுது. அதாவது மற்ற வயல்கள்ல அடிக்கக்கூடிய ரசாயன உரங்களோ பூச்சி மருந்துகளோ இந்த பக்கம் வராமே தடுத்துக்குதுங்க. இன்னொரு பக்கம் வந்து இதோட இலைகள் கீழே உதிரும் போது, குறிப்பா வந்து இந்த கிளரிசீடியா அப்படிங்கிற சீமேகத்து இதோட சருகு வந்து மண்ணில் உழுவும் போது நைட்ரஜன் சத்து அதிகமா மண்ணில் நிலைநிறுத்தப்படுது. அது இல்லாம இதை ஆடு மாடுகளுக்கும் நம்ம பயன்படுத்துறோம். மல்டிபிள் யூஸ்க்காக தான் வந்து இந்த பார்டர் கிராப் அப்படி, சம்டைம்ஸ் வந்து ஆமணக்கையுமே கூட வந்து நம்ம பார்டர் கிராப்பா பயன்படுத்துறோம். இது வந்து வயல சுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்து முருங்கை, இந்த மாதிரி பல்லாண்டு பயிர், அது வந்து ஒரு 30 சென்ட் தான் போட்டிருக்கோம். முருங்கை, முருங்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா சொட்டு நீர் அமைச்சிட்டுங்க. மத்தது எல்லாமே வாய்க்கால் வழி பாசனம், மத்தது எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் தெளிப்பு நீர் பாசனம் இல்லைன்னா வாய்க்கால் வழி பாசனமா பண்ணிட்டு இருக்கோம்.
1: சிறப்பு காய்கறி எல்லாம் அது தனி பகுதியில் இருக்குமா இல்ல இதோட ஊடு பயிர்?
0: காய்கறி வந்து அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு 2 வயல் வச்சிருக்கோங்க. பயிர் சுழற்சி முறையில பண்றோம். இப்ப இங்க வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கனால வந்து பாத்தீங்கன்னா 25 அடி இடைவெளியில இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பு கடியில வந்து இப்ப காய்கறி பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறம் வந்து இங்க கால சூழ்நிலை மாறும். தொடர்ந்து மழை பெய்யும் போது வந்து காய்கறிகளுக்கு எப்படி வந்து அதிக வெயிலும் ஒத்துக்காதோ அதே மாதிரி இலலும் ஒத்துக்காது. சோ ஒரு டான்சிங் ஷேடோ அப்படிம்பாங்க, அந்த இடம் தான் வந்து தேவைப்படுது. அதனால இப்ப வந்து காய்கறிகள் எல்லாமே வந்து தென்னை மரத்துக்கு அடியில வச்சிருக்கோம். ஆடி மாசத்துக்கு அப்புறம் வந்து வேற ஒரு வயல வந்து இப்ப தயார்படுத்திட்டு இருக்கோம், அங்க மாத்திப்போம். சோ மழை காலத்துக்கு வந்து அதை வந்து செம்மண் காட்டுலயும், வெயில் காலத்துக்கு கரிசல் மண் காட்டுலயும் வைக்கிறோங்க. செம்மண்ணுக்கு வந்து அடிக்கடி தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கும், நல்ல வடிகால் வசதி இருக்கும் செம்மண் காட்டுல, அந்த இடத்த வந்து நம்ம மழை காலத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். அதிகமா தண்ணி நினைக்கும் போது கீரைகளா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் எல்லாமே அழுகி போயிடும். அதனாலங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வெயிலோட தாக்கத்துல இருந்து செடிகளை பாதுகாக்கிறதுக்கு அதை வந்து கரிசல் மண் நிலத்துல தென்னை மரத்துக்கு அடியில வச்சுக்கோங்க. ஒரு 2 வயல வந்து இது காய்கறிகளுக்காக ஒதுக்கிட்டு பயிர் சுழற்சி முறையில காலநிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிறோம்.
1: எப்பவுமே விற்பனை வந்து ஒரு சவாலா இருக்கு நிறைய விவசாயிகளுக்கு. உங்களுக்கு விற்பனை வாய்ப்புகளை நீங்க எப்படி ஏற்படுத்திக்கிறீங்க?
0: நான் முன்னமே சொன்ன மாதிரி விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்காக நிறைய வாட்ஸ்அப் குரூப் அப்புறம் டெலிகிராம் குரூப் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு அதுல யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இயற்கையை தேடி ஆர்கானிக் பொருளை தேடி வர்றவங்களெல்லாம் வந்து அதில் இணைச்சிக்கிட்டே இருந்தோம். இருந்தாலுமே அப்பப்போ ஒரு போஸ்டர் வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்றது, நம்ம பண்ணையை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்றது இப்பெல்லாம் பண்ணிருந்தோம். நேரில் பார்க்கும் போதும் சொல்லுவோம், எப்போ வேணா பண்ணையை வந்து பார்வையிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய அவேர்னஸ் உருவாக்குறோம். இருந்தாலுமே காய்கறியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மையிலும் இல்லை, வேளாண்மையில விளையக்கூடிய எல்லா பொருளுக்குமே சரியான விலை கிடைக்கல, விற்பனை வாய்ப்பு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. இருந்தாலுமே நம்ம எப்படி இதை திட்டமிட்டு இருக்கோம்னா ஆரம்ப காலத்தில் நமக்குமே இந்த இடர்பாடுகளாக இருந்து இப்பவும் இருக்கு. அதை எப்படி கையாளுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி இந்த இயற்கை விளைபொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய இயற்கை உழவர் அங்காடி,

0: செயற்கை உணவகங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து ஒரு திட்டமிடலோட வேலை செய்யறோம். இப்ப அவங்க வந்து அடுத்த 3 மாதங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு வந்து என்ன மாதிரியான காய்கறிகள் வேணும் இல்ல என்ன தானியங்கள் வேணும் அப்படிங்கிறத நம்ம கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. அது இல்லாம அந்த உணவகங்களுக்கு யாரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களோ காய்கறி கொடுத்துருக்கோம் அவங்க கூடயும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணிக்கிட்டு முதல் 3 மாதங்கள் வந்து நான் இந்த காய்கறி எல்லாம் கொடுத்துறேன், என் மண்ணில் இதெல்லாம் வரும், உங்க மண்ணில் இதெல்லாம் வரும்னா நீங்க இதெல்லாம் பண்ணுங்க, அடுத்த 3 மாதங்கள் எனக்கு ஒரு இடைவெளி வேணும், என்னோட கிளைமேட்டுக்கு இது வராது, அப்ப நீங்க இந்த பயிரை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடலோட இது நகர்த்தி எடுத்துட்டு போறோம். ஒரு 60-70% வந்து உணவகங்களுக்கும் இயற்கை அங்காடிகளுக்குமே கொடுத்துறோம். ஒரு விவசாயம் செய்பவர் அப்படிங்கிறது முழு நேரமா வந்து உழவு தொழிலையும் பார்த்துக்கிட்டு வியாபாரமும் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால ஒரு 60-70% வந்து உணவகங்களுக்கும் அங்காடிக்கும் தான் போவாங்க. மீதி இருக்கிற 30-40% வந்து உள்ளூர்ல இந்த இயற்கை உணவுகளை இயற்கை விளைபொருட்களை விரும்புறவங்க நம்ம தோட்டத்துல வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்ப காலையில வேணும்னா முதல் நாள் ஈவினிங்கே போன் பண்ணி சொல்லிடுவாங்க, நம்ம எடுத்து வச்சிருப்போம், வீட்டுல வந்து வாங்கிப்பாங்க.
1: இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் காய்கறி சாகுபடியில ஒரு மினிமம் கேரண்டி முன்னாடி நீங்க உறுதிப்படுத்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் தான் விதைக்கவே ஆரம்பிக்கிறீங்க, அந்த 60-70% நமக்கு வந்து விற்பனை உண்டு அப்படின்னு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, காய்கறி மட்டும் இல்ல மற்ற பயிர்களுமே அப்படிதாங்க. இப்ப சோளம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா சோளம் வந்து நண்பர் பெரம்பலூர்ல வந்து தாய்மண் இயற்கை உழவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து 2 டன் தேவைப்படுது சோள தோசை மற்றும் சோள பணியாரம் செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் வந்து 2 டன் போட்டோம். அந்த 2 டன்ல எக்ஸஸா ஏதாவது விளையுது அப்படின்னா அதை வந்து உள்ளூர்ல கேட்கறவங்களுக்கும் கொடுத்துருவோம். மருதரச பாண்டியன் சொல்லிட்டு தாய்மண் இயற்கை உழவுறாங்க அப்படின்னு.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ உங்களை கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய எண் வந்து இயல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வருது, ஏதாவது ஏற்றுமதி வாய்ப்புகளை நீங்க ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா இல்ல உருவாக்கிட்டு இருக்கீங்களா எப்படிங்க?
0: கோவிடுக்கு முன்னாடி நான் கார்பரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இயற்கை விளைபொருட்களை வந்து இதே ஸ்டடி தான் அப்பவும் பண்ணது. இந்த இயற்கை விளைபொருட்கள் நல்ல விலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல்ல ஆரம்பிச்சது அந்த இயல் எக்ஸ்போ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. குறிப்பா நாட்டு சக்கரை, தென்னை சக்கரை, பனை வெள்ளம் இதை வந்து ஏற்றுமதி பண்ணலாம் இல்லைன்னா வந்து சந்தைப்படுத்தலாம். பாலிடெக்னிக் படிக்கும் போது சேலம் கோஆபரேட்டிவ் சுகர் மில் அப்படிம்பாங்க, அந்த சுகர் மில் பாலிடெக்னிக்ல தான் படிச்சோம். அப்புறம் இப்ப நாமக்கல்ல மௌனூர், இப்ப நாமக்கல் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஜேடர்பாளையம் பகுதிகளெல்லாம் வந்து நாட்டு சக்கரையோட தயாரிப்பு அதை பாரம்பரிய முறையில அவங்க சொந்த கரும்பு எடுத்து பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களோட தொடர்புல இருக்கக்கூடிய சுத்தமான நாட்டு சக்கரை பண்றவங்க அவங்களோட தொடர்பு நிறைய கிடைச்சது. சோ அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச ஒரு இதுதான். அதுக்கப்புறம் நாளடைவில் ஞாயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு, அதனால வந்து அது உங்களுக்கு அந்த நம்பர் காமிச்சிருக்கோம் அப்படி.
1: சரி, ஆனா இன்னமும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதை பத்திய சிந்தனை மனசுல அப்படியே இருந்துகிட்டே இருக்கா? ஏன்னா விதை விழுந்துருச்சு.
0: கண்டிப்பா அது இருந்துட்டே தான் இருக்கு, அதுக்கான சரியான நேரம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இப்ப முழு நேரமா இயற்கை விவசாயம் பண்ணும்போது நிறைய நேரங்களை வந்து வயல்லயே போயிருது, மீதி நேரங்களை வந்து இந்த விற்பனை வாய்ப்புகள் அப்புறம் அந்த மரபு திருவிழா இந்த மாதிரியான சந்திப்புகள் இதுலயே நிறைய நேரங்கள் செலவிடுறதுனால எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து செலவிடுறதுக்கான நேரம் இல்ல அமையும்.
1: 2 மாடு இருக்கு நீங்க, அதுவும் நாட்டு மாடா? ஆடுகள் ஒரு 20 இருக்கு நீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: மாடுகள் வந்து ஆரம்பத்துல அதிகமா தாங்க வச்சிருந்தோம், ஒரு 10 மாடுகள் வரைக்கும் வச்சிருந்தோம். 10 மாடுகள் வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா முழு நேரமும் வந்து இந்த மாட்டு பண்ணைக்கு செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து அந்த பாலுக்கு சரியான விலை இல்ல அப்படிங்கறனால மாடுகளை குறைச்சிக்கிட்டோம். நாட்டு மாடுகள் கிடையாது, ஜெர்சி வகை மாடுகள் தான், கலப்பின மாடுகள் தான். ஆடு வந்து நாட்டு ஆடு வச்சிருக்கோங்க, கருப்பை வெள்ளாடு வச்சிருக்கோம், ஒரு 20 வெள்ளாடுகள் வச்சிருக்கோம். பரன் மேல் ஆடு வளர்ப்பு முறையில பரன் மேல வச்சிருக்கோம். நம்ம வெயில களை எடுக்கக்கூடிய பொருட்கள், நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உயிர் வழியா வச்சிருக்கக்கூடிய பார்டர் கிராப்ஸ், இதுல இருந்து எடுக்கக்கூடிய பசுந்தீவனங்கள் தான் ஆட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் ஆட்டோட புழுக்கைகளை வந்து கீரைகளுக்கும் காய்கறிகளுக்கும் பயன்படுத்திக்கிறோம் ஒரு சுழற்சி முறையில. தேனி பொட்டிகளை வந்து ஒரு 7-8 தேனி பொட்டிகளை வச்சிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சதுரமா ஒரே இடமா இல்லாம தனித்தனியா இருக்கனால தேனி பொட்டிகளை பராமரிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. இப்போ 2 தேனி பெட்டிகள் மட்டும்தான் ஈ இருக்கு, அது இல்லாம இங்க கிளைமேட்டுனாலையும் அது இல்ல. வீட்டுக்கு தேவையான தேனை வந்து அதுல இருந்து எடுத்துக்கிறோம். 30-40 கோழிகள் இருக்கு, எல்லாமே சிறுவிடைகள், சுத்தமா சிறுவிடை கோழிகள். அப்புறம் வாத்து 2-3, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்.
1: நிறைய செய்திகள் சொன்னீங்க தினேஷ், ஆனா எனக்காவது தோணுமா, நம்ம பாட்டுக்கு ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம், அங்கேயே இருந்திருக்கலாமோ ஜாலியா, இங்க வந்து ஒரு 12 ஏக்கரை நம்பி இங்க வந்தோம், கொஞ்சம் ஏதாவது சிரமமா இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுல ஏதாவது தோணுமா தினேஷ்?
0: அப்படி எதுவும் தோணுது இல்ல, ஏன்னா இது தெரிஞ்சுதான் வந்தோம். விவசாயம் அதுலயும் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல், இங்க வந்து பெரிய வருமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. அதாவது கார்பரேட்ட கம்பேர் பண்றது அதுக்கு ஈக்குவலான ஒரு வருமானம் அப்படின்னு இங்க இருக்காது. ஆனா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்வியல் அப்படிங்கறது தெரிஞ்சுதான் வந்தோம். அதனால வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ண தோன்றங்கள் எதுவும் வரல.
1: உங்க பேச்சுல இருந்தே உங்களுடைய ஆர்வம் புரியுதுங்க, இது வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம், மனசு வந்து இதை ரொம்ப விரும்பி செய்யுது, அப்ப நிச்சயமா வாழ்க்கையிலயும் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. எதிர்கால திட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க தினேஷ்?
0: விவசாய விளைபொருட்களை இன்னும் நிறைய மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும், இதை வந்து நிறைய மதிப்பு கூட்டல் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த கொள்ளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ்க்காக இந்த கொள்ளை சாப்பிடலாம் அப்படிங்கிறது இப்பதான் நிறைய பேருக்கு அவரஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு. நம்ம வெளிநாட்டு பொருட்களான ஓட்ஸ் இந்த மாதிரி பொருட்களை வந்து எங்கேயோ விளைஞ்ச பொருளை கொண்டு வந்து நம்ம ஒரு மண்ணுக்கு

0: நம்ம மக்களுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்மளோட அந்த சிறுதானியங்கள், குறிப்பா சோளம், சிவப்பு சோளம், கொள்ளு, இந்த மாதிரி நம்மூர் பயிர் வகை பயிர்களை மதிப்பு கூட்டி எக்ஸ்போர்ட் பண்றதா இருக்கும். நகர்ப்புறங்களுக்கு இதோட தேவையும் இதையும் நகர்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒரு திட்டம். நிறைய இந்த மாதிரி வேல்யூ ஆடட் பொருளை வந்து, குறிப்பா இந்த விளக்கெண்ணெய், நமக்கு வந்து ஆலிவ் ஆயில், நிறைய வந்து இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் தேடுற நம்ம மக்கள், நம்ம ஊர்ல விளையக்கூடிய ஒரு ஆமணக்கு அது ஒரு நல்ல ஸ்கின் கேர், அதாவது உணவே மருந்து, நம்ம ஊரோட பாரம்பரியம் அப்படிங்கறத வந்து மார்க்கெட்டிங் இல்லைன்னா ரெடி டு ஈட் அப்படிங்கிற ஒரு வகையில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களோட பேசினது. இந்த ஒரு 30 நிமிட நேரம் வந்து போனதே தெரியல, பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த கொள்ளு நீங்க சொன்னாப்ல நடுவில் கொஞ்சம் மறந்தாலும் இப்ப திருப்பி ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. விதையாவும் கொள்ளு விற்பது உண்டா நீங்க, எப்படிங்க? இல்ல மதிப்பு கூட்டி மட்டும்தான் விற்பீங்களா, இல்ல விதையாவும் கொடுக்குறீங்களா?
0: இல்ல விதையா இதுவரை கொடுக்கலங்க. ஏன்னா வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போறவங்களே வந்து நிறைய வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த வருஷம் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நம்ம பரப்பளவு அதிகப்படுத்தி இருக்கோம். பரப்பளவு அதிகப்படுத்தினாலும் பாத்தீங்கன்னா வித்து தீர்த்துருச்சுங்க, இன்னும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கான விதையை மட்டும் தான் விதையா இதுவரை கொடுத்தது இல்லையா இருக்கும்.
1: வேற ஏதேனும் தேவைகள் இருந்தா, ஏதாவது வந்து உங்களோட கருத்து பரிமாற்றம் பண்ணணும்னு நினைச்சா நம்ம நேயர்களுக்கு உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுவோம், அவங்க குறித்து கொண்டு உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாமக்கல் விசானம் கே தினேஷ் அவங்களுடைய கைபேசி எண் 97 90 100 150 3. இது வந்து ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணையோட கே தினேஷ் அவங்களுடைய கைபேசி எண். மீண்டும் ஒரு முறை 97 90 100 150 3. நன்றிங்க தினேஷ், உங்களோட பேசினதுல மிக மகிழ்ச்சி. உங்க தாயாரையும் நாங்க விசாரித்ததாக சொல்லுங்கள் வானொலியின் சார்பாக. நன்றி,
0: வணக்கம். வணக்கம்.
2: அப்பப்பா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மழை பெஞ்ச ஓஞ்ச மாதிரி தான் இருக்கு. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க பேசின ஒவ்வொரு அனுபவ கருத்துக்களும் நுகர்வோருடைய தேவை என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு கணிச்சு அந்த தேவைக்கேற்ப முன்னாடியே திட்டமிட்டு செயல்பட்டுகிட்டும் இருக்கிறாங்க. கொளுத்த வருமானம் எடுக்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது, ஆனா மனநிறைவான ஒரு வாழ்க்கை, அதாவது வேளாண்மை அப்படிங்கறதே ஒரு வாழ்வியல் தாங்க, அத நான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அனுபவ கருத்துக்களை ரொம்ப யதார்த்த நம்மகிட்ட இதுவரை பகிர்ந்துகிட்டாங்க. நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவங்க. கொள்ளு சாகுபடி செய்வோம், கொளுத்த வருமானம் எடுத்து காட்டுவோம்.
3: இயற்கையோடு இணைவோம் தொடரில் கொளுத்தவருக்கு கொள்ளு, நாமக்கல் வீசானம் ஞாழல் இயற்கை வேளாண்மை பண்ணை கே தினேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேரம் 8 மணி, இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். இத்திட்டத்திற்கான 100% நிதியை மத்திய அரசு தொடர வேண்டும் எனவும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சரக்கு சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 194,812 கோடியாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் 171,105 கோடியாக இருந்த நிலையில் தற்போது 13.9% வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப் செயலி அறிமுகப்படுத்தவுள்ள பயனர் பெயர் வசதியால் ஏற்படக்கூடிய ஆள் மாறாட்ட சிக்கல்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பயனர்கள் தங்கள் தொலைபேசி எண்ணை மறைக்க அனுமதிக்கும் புதிய வசதியை மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த செயலி அறிவித்ததைத் தொடர்ந்து அரசு இத்தகவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான சட்ட நடைமுறைகள் குறித்து ஆராயப்படும் என்றும் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 30 நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை கோவளத்தில் நடைபெற்ற தோழமை கட்சி கூட்டம் நிறைவு பெற்றது. இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சித் தேர்தல் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின் செய்த

0: செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தாவேக கூட்டணிக்கான பெயரை தோழமை கட்சிகளுடன் கலந்தாலோசித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என்றார். தமிழ்நாட்டில் இளநிலை பொறியியல் சேர்க்கைக்கான மாணாக்கர் கலந்தாய்வு வரும் 13ஆம் தேதி தொடங்கும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள் அரசு பள்ளி சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்றார். மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத், தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேசை சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்தார். தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடும் வகையில் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்கள் அதிக அளவில் நடத்தப்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். சென்னை தலைமைச்சகத்தில் மாநில மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் திரு சரத்குமார், அருணாச்சல பிரதேச மாநில எல்லைக் கட்டுப்பாடு பகுதியில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு கார்கில் நிவாரண நிதியிலிருந்து கருணைத் தொகையாக 40 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இன்று வழங்கினார். தமிழக வீட்டு வசதி வாரியத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதிய மனை மேம்பாட்டுத் திட்டங்கள், கூட்டு மேம்பாட்டுத் திட்டங்கள், வணிக வள கட்டுமானப் பணிகள் ஆகியவற்றை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் 51 தன்னார்வ ரத்த கொடையாளர்களை பாராட்டி கேடயம் வழங்கினார். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதி நாள் கூட்டம் நாளை காலை ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு வேளாண் இடுபொருட்கள், கடனுதவி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறலாம் என ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சரவணன் கால்நடை பராமரிப்புத்துறையின் சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை இன்று தொடங்கி வைத்தார். தொடர்ந்து 45 நாட்களுக்கு தடுப்பூசி பணி நடைபெறவுள்ளதால் கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் இம்மருத்துவ முகாமை ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது தரைமட்ட கிணறு நீருந்து நிலையத்தின் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அதனை சீரமைக்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. இங்கிருந்து குடிநீர் விநியோகம் பெறும் கல்லுக்குழி, ஜெகநாதபுரம், அரியமங்கலம், உக்கடை, சங்கிலாண்டபுரம், மகளாட்சி நகர் ஆகிய பகுதிகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை ஒருநாள் மட்டும் குடிநீர் விநியோகம் இருக்காது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதால் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தின் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மலேசியாவின் லீயை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்கும் முன் ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம்.
2: This is Ed Harry at the BBC Sports Centre with the latest World Cup news. Co-host Mexico are celebrating their first knockout stage win at the World Cup for 40 years. They beat Ecuador 2-0 to set up a last 16 tie against either England or DR Congo, who meet later on Wednesday. Ecuador finished the match with 10 men after defender Piero Encapié was sent off in stoppage time. He's the second player to be dismissed for covering his mouth during a confrontation with an opponent. France also cruised into the last 16 with a 3-0 win over Sweden. Kylian Mbappe scored twice to move level with Argentina's Lionel Messi in the race for the tournament's golden boot. Both now have 6 goals at the tournament. Sweden head coach Graham Potter was asked about France's chances of winning the World Cup.
3: Of course, it's football. Anything's possible, but I personally haven't seen a better team because the quality they have all over the pitch. And then the options for them off the bench are very, very strong, so they've got as good a chance as anybody, I would suggest.
2: To Wednesday's other matches in the last 32, Belgium face Senegal before co-host USA meet Bosnia-Herzegovina. USA head coach Maurizio Pochettino is wary of his side being labelled as favourites.
4: The last few days, everyone say the favourite is Germany, but Paraguay beat, and Morocco, again Netherlands. Brazil, Japan, how difficult it was. We need to be careful when we say, okay, one is favorite, another no.
2: Meanwhile, FIFA says teams were told before the World Cup that players trying to block opponents while making no attempt to play the ball would be penalized, especially when goalkeepers are involved. It follows Germany's extra time goal against Paraguay being ruled out after a VAR review. For more World Cup news from the BBC, go to bbc.com/football.
5: World Football Update from the BBC.
1: இதுவரை ஃபிஃபா 2026 உலக கோப்பை கால்பந்து போட்டியின் தற்போதைய நிலவரம் கேட்டீர்கள்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது இரவு இசை நிமை 80கள் 90்களில் வந்த திரை இசை பாடல்களை நேயர்கள் வந்து கேட்கும் நேரம் இது.
1: இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னாக்க அறிமுக நேயர்கள் 240 101 அப்படிங்கிற எண்ணிலையும், வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் 246 106 201 அப்படிங்கிற எண்ணிலையும் தொட்டு வரலாம். திருச்சியோட முன் இணைப்புக்கு 0431.
0: நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உமாரமணன் பாடிய பாடல் மனசுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற படத்திலிருந்து தேவாவோட இசையில் வருகிறது பாடல்.
1: நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருக்கிறேன்.

0: 8:13 நிமிடத்திற்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இடைக்கால திரை இசை பாடல்களின் அணிவகுப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் இது இரவு இசை. இனிமை இப்போ பாட்டு கேட்கறதுக்காக இணைப்புக்கு வந்து காத்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அன்பு சகோதரர். இனிய இரவு இசைக்கு இணைவது விராலிமலை ஏழுமலை.
0: சொல்லுங்க ஏழுமலை ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நன்றிங்க, அனைவரும் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்க ஆட்சிவாரம் நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு நாட்டுப்புற பாட்டுல இருந்து கிழக்கால சோர்த்து பக்கம் கெவளி சொல்லுதறி அந்த பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்கான அந்த பாடல் வந்து கேட்டலாம். நன்றி.

0: 0431-800-4200 இதில் புதிய நேயர்களும், 0431-800-4200 இதில் அறிமுக நேயர்களும், 80கள் 90களில் வந்த பாடல்களை கேட்கும் நேரம் இது. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை. அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரிலிருந்து சைதர் தாகிர் பேசுறேன்.
0: சைதர் தாகிர், என்ன பாடல் வேணும்?
1: பொற்காலத்திலிருந்து சிங்குச்சான் சிங்குச்சான் சிறப்பு கலர் சிங்குச்சாங்கிற பாட்டை கொடுத்து.
0: சிறப்பு காரணம் உண்டா பாடல் கேட்க?
1: காரணம் உண்டுனா எல்லாருமே அதே பாட்டு இது வந்து யாருமே கேட்காத பாட்டு, அதனால கேட்போம் அப்படிங்கிறதா?
0: ஓஹோ, நன்றி சார்.
1: என்ஜாய் பண்ணுவாங்க.
0: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 8:23 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்புக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்காக காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: இரவு இசை விருந்திலிருந்து இணைவது திருச்சியிலிருந்து ஜெயகண்ணன் சார், தீரமலையன் கண்ணன் சார்.
0: சொல்லுங்க கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: மச்சான்ல இருந்து ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான் என்ற பாடல்.
0: என்ன சை மச்சான் படம்?
1: என்னங்க சார்?
0: என்ன சை மச்சான்ல இருந்து?
1: ஆமாங்க சார், என்ன சை மச்சான்ல இருந்து.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு, உங்களுக்கு நன்றிங்க. பாடல் வருது கேட்டுறேன்.
1: மிக்க நன்றிங்க, ரொம்ப நன்றி.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமேல் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி
1: சரிங்க.
0: இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்,
0: உங்கள்
1: நல்லா
0: பேர்
1: இருக்கேன்
0: என்னன்னு சொல்லையே, அழகாக நல்லா விசாரிக்கிறீங்க.
1: சார். திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா சார்.
0: தனபால் மல்லிகா. ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பில்லாவில் வந்து போக்கிரிக்கு போக்கிரி ராஜா சார்.
0: சரிங்க சார், நன்றிங்க சார்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டு அணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:34 இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, உங்க பேரு?
1: நான் திருச்சியிலிருந்து ராமையன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு காசி படத்துல இருந்து எம்மன் வாழ்வு செய்கிற வரைக்கும் அந்த பாடல் சார்.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு.
1: தேங்க்யூ சார்.

0: இனிய பாடல்கள் ப்ளஸ் உற்சாகம் இப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி திருச்சி வானொலி அலைவரிசைகளோட இரவு சினிமை. அடுத்த நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர்?
1: பேர் பெரம்பலூர் மாவட்டம் டி தலத்தூர் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம். ஐயா, என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு தர்மதுரையிலிருந்து சண்டைக்கு வந்த கீழி ஜாடசல்லி பேசுவதடி அந்த சாங்.
0: நன்றி சார்.

0: 8:45 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமை. இப்போது நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அன்பு சகோதர அறிவிப்பாளருக்கும் மற்றும் நம்ம மலைக்கோட்டை வானொலிக்கும் இரவு வணக்கம்.
0: சொல்வது
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் குளஞ்சிநாதன்.
0: சொல்லுங்க குளஞ்சிநாதன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பாக்யராஜ் நடித்த படம் சூழல் நின்று போச்சு தங்கச்செங்கிலி மின்னும் பையில ஒரு வரி வரும். ஊர்ல 1000 பொண்ணு இருக்கு, ஒன்னா போய் நான் பிடிக்கன்னு சொல்லி வரும். அப்பப்ப அந்த பாட்டை சொல்லி எங்க வீட்டுக்காரங்களை கிண்டல் பண்ணுவேன்.
0: இது உங்களுக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்கும் பொருந்துங்களா?
1: எனக்கு மட்டும் நான் கேட்டு அப்பப்ப எங்க வீட்டுக்காரங்களை கிண்டல் பண்ணுவேன்.
0: அதனால அந்த கிண்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த பாடலை கேட்டிருக்கீங்க.
1: ஆமா, அந்த பாடல் வந்து ரெண்டாவது பாக்யராஜ் ஒரு நீண்ட நாள் இந்த படம் பார்த்து ஞாபகத்துக்காக.
0: நன்றிங்க. நீங்க கிண்டலுக்கு கேட்டாலும் மற்ற நேயர்கள் வந்து ரசிக்கும்படியாவே இந்த பாட்டை கேட்டலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றிங்க.

0: கௌதமன் சார்,
1: சொல்லுங்க வேலு.
0: என்ன அவர் வந்து நம்ம நேயர் சொன்னாரு, வாரியங்காவல் கொளஞ்சிநாதன்
1: ஆமா
0: ஒரு வரி வரும் அதுல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் ஆவலா சரி அந்த வரி வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்.
1: இதே படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு இருக்குது, தாலாட்ட நான் பிறந்தேன் மலேசியா வாசுதேவன் குரலில், அதில் தான் வரும், ஊரில் 100 பொண்ணு இருக்க ஒன்றை போய் நான் பிடிச்சேன்ட்டு.
0: அவர் ஏதோ குழப்பத்தில் இருந்திருப்பார் போல இருக்கு, அதனால மாத்தி பாடலை கேட்டிருப்பாரு.
1: கிட்டத்தட்ட அந்த பாடல்கள்லாம் ஒரு சிமிலராக இருக்கிறதுனால அப்படி குழம்பி போய் கேட்டிருக்கலாம். சரி, இரவு இசை இனிமேல் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
2: வணக்கம் சார், குறுக்கோணம் குடிவுண்டாம்பட்டிலேருந்து ஆர்வம் பேசுகிறது.
1: ஆர்வம் ஐயா, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
2: திருடா திருடா அப்படியே படம் சார்.
1: சரி,
2: அதில் கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு.
1: சரி,
2: சந்திரலேகா
1: சந்திரலேகா பாட்டு.
2: ஆமாம்,
1: நன்றிங்க ஐயா.

0: 8:54 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை கேட்டறிஞ்சிருக்கிறோம். இப்போது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யார் அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் கோண்டாகுடிச்சேர்ந்து மீசம் மணி பேசுகிறேன் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கும் மணி ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக நல்லா இருக்கும் சார். உங்கள் புண்ணியத்தில்
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்
1: சார்? ஒரு சிவாஜி படத்தில் ஒரு பாட்டு ஒன்று போடுங்க சார்.
0: சிவாஜி நடித்த திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாட்டை கொடுத்தலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மணி ஐயா?
1: சார் இந்த விவசாயம் தான் சார், இந்த விறகு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் சார், டிராக்டர் வண்டி ஓட்டிக்கிட்டு.
0: சரிங்க, விறகு அப்படின்னாக்க விறகு எங்கேருந்து கொண்டு வருவீங்க நீங்கள்? மரங்கள்
1: நம்ம கோண்டாகுட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு திருக்காட்டுப்பள்ளிக்கு போகிறோம் சார், வியாபாரம் கால்வாய்க்கு.
0: அப்படிங்களா, நல்லா போயிட்டு இருக்குங்களா உங்களுடைய தொழில்?
1: அதெல்லாம் போயிட்டு இருக்கு சார், போயிட்டு இருக்கு சார், நல்லா இருக்கு.
0: நன்றிங்க இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டலாங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமேல் சில 80-90களில் வெளிவந்த பாடங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி கேட்கலாம் நியூஸ் அட் 9.

0: Mumbai, including Andheri and Dadar, disturbing traffic and rally life. Heavy rain also reduced visibility across several parts, affecting vehicular movement. The India Meteorological Department has warned of thunderstorm accompanied by lightning, gusty winds of up to 60 km per hour and heavy rainfall over Mumbai, Thane and Palghar today. The IMD has issued red alert for Palghar district for tomorrow. In the view of the warning, the Palghar district administration has declared a holiday for all schools and colleges tomorrow. Shailaja Tiule, AIR, Mumbai.
1: Akashvani today unveiled its broadcasting house photo gallery Swar Prerna Vithika at Rang Bhavan Auditorium in Akashvani Bhavan, New Delhi. The photo gallery was inaugurated by Padma Vibhushan flautist Pandit Hari Prasad Chaurasia. Chief Executive Officer of Prasar Bharati Gaurav Dwivedi and Director General of Akashvani and DD News Rajiv Kumar Jain were also present at the event. Addressing the gathering, Mr. Dwivedi said, Akashvani has played a pivotal role in preserving and promoting India's rich musical heritage. On to sports. In men's cricket, India will take on England in the first T20 international of the five-match series in Chesterlow Street tonight. The match is scheduled to begin at 10 p.m. Indian time. The Shreyas Iyer-led Indian side will look to bounce back from their shocking 2-0 defeat to Ireland in the last series. In football, England will clash with Democratic Republic of Congo, DR Congo, in a round of 32 match of the FIFA World Cup at Atlanta in US tonight. In other round of 32 matches, Belgium will take on Senegal at Seattle, while hosts United States will face Bosnia-Herzegovina in California. So far, Mexico, France and Norway have qualified for the round of 16. And now before we end the bulletin, the headlines once again. Government approves two major highway infrastructure projects in Delhi and Uttar Pradesh worth over 14,000 crore rupees. Vikasit Bharat Ji Ramji Act comes into force across the country. Centre notifies revised wage rates under the scheme. Supreme Court issues guidelines on assessing income of motor accident victims for uniformity in compensation claims. Prime Minister of Japan Sanae Takaichi arrives in New Delhi on a 3-day visit to India to take part in 16th India-Japan Annual Summit tomorrow. In men's cricket, India to take on hosts England in first T20 International, a 5-match series tonight, and in FIFA World Cup, England to face DR Congo in round of 32 at Atlanta in US tonight. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் மக்களே, நம்ம எல்லாருமே ஹெல்தியாவும் ஃபிட்டாவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டா நம்மள பல பேர் எடுக்கிறது கிடையாது. ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நோய் வராம எப்படி தடுக்கிறது அப்படின்றத பாக்குறது ரொம்ப அவசியம். அதுக்காக நம்ம வாழ்க்கை முறைய மாத்தணுமா? யோகா, ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாத்தோடையும் முக்கியத்துவமும் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்கள். இவர் 25 வருஷத்துக்கு மேல சித்தா, யோகா, ஆயுர்வேதா இது எல்லாத்தையும் மாடர்ன் மெடிசனோட இணைச்சு லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். இதுக்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கார். வெல்கம் டு தி ஷோ சார்.
5: வணக்கம்
4: சார். இப்போ நம்மள நிறைய பேரு முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல கஷ்டப்படுறாங்க. முன்னாடிலாம் ஒரு 50 வயசுக்கு மேலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 40 வயசுக்கு மேலேயே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லாம் நிறைய பேரு 25-30 வயசுலயே முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க சர்ஜரி இல்லாமலே ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
5: முன்காலத்துல எல்லாம் வந்து நமக்கு 50 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேலதான் முதுகு வலி வருது அல்லது வலி வருதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ 25 வயசுல வருது அப்படின்னா போதிய உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது. ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றோம். உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சியும் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியூட்டம் கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமும் இல்லாம இருக்கிறதுனால முதுகு தண்டுவடமா இருக்கலாம் அல்லது மூட்டுகளா இருக்கலாம். இந்த இயக்கத்துக்கு உயவு தன்மையை கொடுக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. உடற்பயிற்சி இல்லை அப்படின்னால் தசைகள் வலுவிழந்து போகும். ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லது நம்ம 2-வீலர் டிரைவ் பண்றோம் அல்லது நிறைய டிராவல் பண்றோம் அல்லது நாம ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல

0: தசைகள் வலு இல்லாம இருக்கிறதுனால இந்த அழுத்தம் வந்து நேரடியா எலும்புகளுக்கு போறது, தண்டுவடத்துக்கு போறது. உராய்வு தன்மை அதிகமாகும் போது அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் தேய்ந்து போகிறது. இதுதான் வலிக்கு காரணமா இருக்கிறது. சோ இந்த வலி ஆரம்பத்திலேயே நாம ஒரு நல்ல ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது ஒரு இயற்கை மருத்துவரை பாக்குறதா இருந்துச்சுனால் இந்த வலி எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சு அந்த காரணியை வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்றோம். அதே போல அந்த எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவாக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் உணவு பழக்கங்களும் சொல்லி கொடுக்கும் போது ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய எந்த வலிகளா இருந்தாலும் முழுமையா குணமடைஞ்சிடுறது. இல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணல, ஒரு தீவிரமான பாதிப்புல இருக்கிறோம், அறுவை சிகிச்சை தான் நம்ம பண்றோம் அப்படின்னால் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறையில நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. அப்போ இந்த அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய கம்ப்ரஷனை தான் அவங்க ரிலீவ் பண்றாங்க. அந்த தசைகளுக்கோ அந்த ஜவ்வுகளுக்கோ எந்த விதமான சக்தி விட்டக்கூடிய எந்த விஷயங்களும் நவீன சிகிச்சையில பண்றதில்ல. அப்ப நீங்க அறுவை சிகிச்சை பண்ணாலும் அடுத்த ஒரு 3 மாசம் அல்லது 4 மாசத்துல திரும்பவும் உங்களுக்கு அந்த வலி துவங்கும். அப்போ நம்மளோட இயற்கை மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னால் சர்ஜரி உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. உங்களுக்கு சாதாரணமா ஒரு வலி ஸ்டார்ட் ஆகி அது நாளடைவில் தீவிரமாகக்கூடிய கண்டிஷனா இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த கண்டிஷன் வந்து நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நீங்க ஆக்சிடென்டல் காஸ் உங்களுக்கு அடிபடுறது, அந்த இடத்துல போன் உடஞ்சி போயிடுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கு சர்ஜரி தேவையா? நிச்சயமா தேவை. அது நல்ல ஆயுஷ் மருத்துவர் எந்த கண்டிஷன்ல சர்ஜரி தேவையில்லை, எந்த கண்டிஷன்ல சர்ஜரி தேவைங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சர்ஜரி தேவையில்லாத கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எவ்வளவு தீவிரமா இருக்கக்கூடிய முதுகுவலியா இருந்தாலும், தண்டுவட வலியா இருந்தாலும், டிஸ்க் ப்ரொலாப்ஸா இருந்தாலும், டிஸ்க் ஹெர்னியேஷன் இருந்தாலும் நிச்சயமா ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவத்துல குணப்படுத்த முடியும்.
1: அதாவது நம்ம ஜென்ரலாவே ஆயுர்வேதா சித்தா இது எல்லாத்திலயுமே எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து கொடுக்க கூடாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உடல் அமைப்பை எப்படி அப்படின்றத நம்மளாவே தெரிஞ்சுக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வச்சு நம்ம ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் எடுக்கலாமா?
0: நிச்சயமா. நீங்க என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுறீங்க, நீங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்க என்ன வேலை பண்றீங்க, எந்த மாதிரியான இடத்துல இருந்து நீங்க வர்றீங்க, இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ஆரோக்கியத்தை டிசைட் பண்ண முடியும். எல்லாருக்கும் பொதுவா இதுதான் ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல், இந்த மருந்து தான் நீங்க சாப்பிடணும் அப்படி கிடையாது. அது வந்து உடல் உள்ளுறுப்புகளுக்கு நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய வழி. ஆனால் ஒருங்கிணைந்த இயற்கை மருத்துவம் என்ன சொல்றது அப்படின்னால் ஒவ்வொருவரோட சக்தி ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அவங்களோட உணவு பழக்கத்தை அமைச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை, உங்களோட பாரம்பரியம் வந்து அசைவ உணவு சாப்பிட்டிருக்கிறது அப்படின்னால் நான் ஒரு ஜெனரலைஸா உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான் ஒரு இயற்கை மருத்துவர், இயற்கை மருத்துவம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது, அதனால நீங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. உங்களோட ஜெனட்டிக் மெமரி, உங்களோட கட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா? பண்ணாது. அப்ப அந்த இடத்துல இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சைன்னு சொல்றது வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடறதுனால அது டைஜஸ்ட் ஆகாம ப்ராப்ளம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னால் ரிகவரி ஆகுறது வரைக்கும் நீங்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். உடல் அமைப்பு பொறுத்தளவுல இது வாதமா பித்தமா கஃபமா, உடலோட பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க தயிர் சாப்பிடுறீங்க, உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் தயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப மந்தமா ஃபீல் பண்றீங்க, யாருக்கிட்டையும் நீங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, தயிர் உங்களுக்கு சூட் ஆகல, உங்க உடம்பு வந்து கஃப பிரகிருதியா இருந்துச்சு அப்படின்னால் உங்களுக்கு தயிர் சூட் ஆகாது. இது உங்களுக்கு தெரியறதா இருந்துச்சுன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ண முடியும். அப்ப இது வாதமா பித்தமா கஃபமா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா நல்ல ஒரு ஆயுர்வேதா அல்லது சித்த மருத்துவரை நீங்க சந்திச்சு ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இதை தெளிவா சொல்லிடுவாங்க. இது ஒரு தடவை இது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஒரு வேலைக்காக நம்ம டிராவல் பண்றோம், டிராவல் பண்ணா என்ன ஆகும்? வாதம் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், வாதம் அக்ரவேட் ஆனா கொஞ்சம் வலி வரும். இது நார்மல் தான். என்ன பண்ணணும்? வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அவங்களோட உடம்பு வாதமா பித்தமா கஃபமானு தெரிஞ்சுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான உணவு பழக்கம், எந்த விதமான வாழ்க்கை முறை வச்சுக்க முடியும். அதே போல மனசை பொறுத்தளவுலயும் சாத்விக் ரஜசிக் தமசிக் இப்படி 3 நிலை இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட நீங்க பேசுறீங்க அல்லது ஒரு ரிலேட்டிவ்கிட்ட பேசுறீங்க, நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க.

0: அப்படின்னால் கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதா இருந்துச்சுன்னா அவங்க தமசிக் மனோபாவத்தில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தை பற்றி அதிகமா நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்ம ரஜசிக் மனோபாவத்தில் இருக்கிறோம். இல்ல நிகழ்காலம் நமக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் அதுக்கு பெருசாக அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சாத்விக்ல இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறது இல்ல ஆன்சைட்டி இருக்கிறது, நமக்கு தெரியணும் நம்மளோட மனசு எந்த நிலையில இருக்கிறது. நான் ஒரு சாத்விக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு ரஜசிக் பர்சனாலிட்டியா, நான் ஒரு தமசிக் பர்சனாலிட்டியா அப்படி தெரியறதா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இது என்னோட நேச்சர். அடிக்கடி கோபம் வருது, பித்த பிரகிருதி இருந்து ரஜசிக்கா இருந்துச்சுன்னா கோபம் வரும். அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு காரம் கம்மியா சாப்பிடணும். இல்ல ஒரு நாள் நான் நல்லா போய் சாப்பிட்டுட்டேன், ஐ செலிபிரேட்டட் த டின்னர், ஐ செலிபிரேட் த ட்ரீட், அந்த வாரம் கொஞ்சம் கான்சியஸா இருங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துக்கிறதுக்கு உங்களோட உடல் அமைப்பும் மன அமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
1: இப்ப நீங்க சொல்லிருந்தீங்கல்ல பிரகிருதி அப்படின்னு, அதாவது இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுடைய உடல் அமைப்பு இந்த மாதிரி தான் அப்படின்னு இருக்குமா? ஏன்னா இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க எனக்கு தயிர் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு தயிர் இதுவாகுது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. சில பேருக்கு முன்னாடி நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அப்ப அது வந்து ஒத்துக்குச்சு, ஆனா இப்ப அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து வயசு காரணமா இல்லனா உடல் வந்து நம்மளுடைய பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா?
0: அப்பா அம்மா சேர்ற டைம்ல நம்ம ஒரு சிங்கிள் செல்ல நம்ம உருவாகிறோம், அங்கேயே வந்து நம்ம ஜெனட்டிக் இம்ப்ரெஷன் அங்க வந்துடுது. ஸோ ஹூ யூ ஆர் தட் யூ ஆர் தட் இஸ் டிசைடட். பட் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன சாப்பிட்றோம், எந்த என்விரான்மெண்ட்ல வளர்றோம், எந்த சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும் ஆறு பருவநிலை இருக்குல்ல, இந்த கால மாற்றம் நடக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு தகுந்தாப்புல சேஞ்சஸ் நடக்கும். பேசிக் அதே தான் இருக்கும், அந்த ஜெனட்டிக் மெமரி வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அது என்னன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் கோடைக்காலம் வருது, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சாப்பாடை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இல்லை நான் கோடைக்காலத்திலையும் ரெண்டு வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம். பிரகிருதி இஸ் அ சேம். அதை டயக்னோஸ் பண்றதுக்கு நல்ல தேர்ந்த ஒரு ஆயுர்வேத அல்ல சித்த மருத்துவரை நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க இதுதாங்க, நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும், இந்தந்த விஷயங்கள் உங்க மனசு ஹெல்ப் பண்ணும். நீங்க நம்ம இந்த மாசத்துல இருக்கிறோம், கால சூழல் இப்படி இருக்கிறது, மழைக்காலம் வருது, சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அப்ப இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கஃப பிரகிருதி அதனால நான் ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாது, இல்லங்க நீங்க மழைக்காலத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மழை வர்றதுக்கு முன்னால நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு டாக்டர் பார்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்க முடியும், அது நீங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியும்.
1: இப்பவும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு நோய்க்கு காலோபதி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதே டைம்ல ஆயுர்வேதிக்கோ இல்ல சித்தா மெடிசனோ வந்து எடுத்துக்க கூடாது, வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்ல மித்தா?
0: இல்ல, மாடர்ன் மெடிசன் வந்து உங்களோட சஃபரிங்க ஃபாஸ்டா ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன இம்பேலன்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக அவங்க ஒரு சப்ஸ்டியூட் கொடுக்கறாங்க. அது எடுத்துக்கணுமா, உங்களோட வலி அல்லது வேதனை அன்பேரபிளா இருக்கிறது உங்களோட மருத்துவர் உங்களுக்கு அறிவுறுத்துறாங்க, நிச்சயமா நம்ம மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அது கூட ஆயுர்வேத மருந்த சித்த மருத்துவர் சொல்ற மருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமா எடுத்துக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஆயுர்வேத சித்த மருந்துகளுமே வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன், நம்ம இந்த மருந்து கொடுக்கும் போது ஆங்கில மருந்து கொடுத்தா அதுல ஏதாவது சைட் எஃபெக்டோ அல்லது இன்ட்ராக்ஷனோ ஆகுமா அப்படின்னு உங்க ஆங்கில மருத்துவர் சொல்றாரு. நீங்க சித்த மருந்து சாப்பிடாதீங்க, நீங்க ஆயுர்வேத மருந்து சாப்பிடாதீங்க. இல்ல, உங்க ஆயுர்வேத மருத்துவர் சொல்றாரு நீங்க ஆங்கில மருந்து எடுத்துக்காதீங்க. அப்ப நீங்க கேள்வி கேட்டுக்கணும், உங்க டாக்டருக்கு உங்க மேல அக்கறை இருக்கிறதா இருந்துச்சுனால் நீங்க விரைவா குணமாகறத அவர் எது வேணாலும் எடுத்துக்க சொல்லுவாரு. வலிக்காக நீங்க ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு ஆயுர்வேத மருத்துவர் எனக்கு தெரியும், நீங்க பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்கு நிச்சயமா பெயின் குறையும். ஆனால் இந்த பெயின் எங்கிருந்து வருது, எலும்பு தேய்மானத்திலிருந்து வருது. இந்த எலும்பு தேய்மானம் உயவுத்தன்மை இல்லாததுனால வருது. அப்ப இந்த உயவுத்தன்மை கொடுக்கறதுக்கு நான் ஆயுர்வேத மருந்து கொடுக்கறேன். வலி இருக்கிற நேரத்துல நீங்க வலி குறைக்கிறதுக்குள்ள மருந்து ஆங்கில மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வலி குறையறதுக்கு நம்ம கொடுக்கற மருந்து வந்து ஒரு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி நிவாரணி தேவை இருக்காது. சக்கரை நோய்க்கு நீங்க ஆங்கில மருந்து துவங்கியாச்சுது, அதுக்கப்புறம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பாக்குறீங்க இல்ல சித்த மருத்துவரை பாக்குறீங்க, அவங்க வந்து ஒரு சித்த மருந்து சொல்றாங்க. ஆங்கில மருந்து எடுத்துக்கும் போது சித்த மருந்து எடுத்துக்கலாமா? நிச்சயமா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் 25 வருஷமா

0: நான் வந்து இன்டெகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன், யாருக்குமே ட்ரக் இன்ட்ராக்ஷன் ஆகலை. நீங்க ஆங்கில மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க, நம்ம மருந்தை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட ரிப்போர்ட் வந்து நீங்க எப்படி ரிகவர் ஆயிருக்கீங்கன்னு சொல்லும். அந்த ரிப்போர்ட் உங்க ஆங்கில மருந்துட்ட காமிங்க. பெட்டரா இருக்கிறதா இருந்துச்சுன்னா அவருக்கே தெரியும், அவர் கொடுத்திருக்க மருந்தோட டோஸை ஃபர்ஸ்ட்ல குறைச்சுக்குவாங்க, அப்புறம் அவர் நிறுத்த சொல்லுவாரு, நீங்க நிறுத்திக்கோங்க. எந்த மருத்துவமா இருந்தாலும், அது ஆங்கில மருத்துவமா இருக்கட்டும், அல்லது ஆயுர்வேதமா இருக்கட்டும், அல்ல சித்த மருத்துவமா இருக்கட்டும், யோக மருத்துவமா இருக்கட்டும், இயற்கை மருத்துவமா இருக்கட்டும், உங்களோட கஷ்டத்தை அது குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த இன்டெகிரேட்டட் அப்ரோச் வந்து நீங்க எடுத்துக்கலாம்.
1: ஓகே சார், இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயமாவே இருக்கும். நம்ம இந்த ஆன்லைன்லனா வந்து நிறைய பேர் வந்து ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய, பவுடர்னு மட்டும் இல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் இல்லனா வேற எதுவா இருந்தாலுமே. இப்போ ஆன்லைன் வரும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம பாக்குறோம், அதுல எதெல்லாம் ஃபேக்கா இருக்கும், எதெல்லாம் வந்து ரியல் ப்ராடக்ட் அப்படின்றத வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்றது?
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு இந்த ப்ராடக்ட் சொல்யூஷனா அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஒரு மருந்தா இருக்கணும். மருந்தா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மருத்துவரோட ஆலோசனை தேவை. நீங்க வாங்கக்கூடிய விஷயம் உங்களோட உடல் உள்ளுறுப்புகள் தொடர்பா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஒரு மருத்துவ வல்லுநரோட ஆலோசனை தேவை. இல்ல நான் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்டா இருக்கிறது, ஒரு காஸ்மெட்டிக்கா இருக்கிறது, இப்படி இருக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட வேலிட் மேனுபேக்சரிங் பாருங்க, அதோட கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் பாருங்க, எல்லாம் ப்ராப்பரா இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க எடுத்துக்கலாம். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான குவாலிட்டி கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை சாப்பிடுற விஷயமா இருந்துச்சுன்னா நிச்சயமா தவிருங்க. இல்ல காஸ்மெட்டிக்ஸா இருக்கிறதா இருந்துச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க உடம்புக்கு சூட்டா இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்க உபயோகப்படுத்தலாம்.
1: அதாவது நம்ம வாழ்க்கை முறையை வந்து எப்படி எல்லாம் மாற்றி அமைக்கலாம், இது யோகா அப்படின்றது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு முக்கியம், மெயினா எது பண்றதா இருந்தாலும் கடைசி காலத்துல வந்து நிக்கணும் அப்படின்னா முன்னாடி இருந்தே நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9:30. நேயர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம்.

தகுத்துனா கட்டுதா கட்டுதா தகுதா.

காந்தா.

தட்டு தாகின்ன தட்டு தாகின்ன தட்டு தான் தா தென்ன கெகே தென்ன தாத்து தா.

0: என்எஸ் கல்யாணராமன் அப்பன மிருதங்கம் லை விநியாசம் கா சமாபன் சங்கீர்ண சாப்பு தாள் சே கர் ரஹா ஹை.
1: ஸ்ரீ என்எஸ் கல்யாணராமன் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் லை விநியாசம் ஆன் மிருதங்கம் வித் சங்கீர்ண சாப்பு தாளம்.

நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 7:35 மருத்துவ நேரத்தில் திருச்சி மூட்டு வாத நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர். ரகுநாதன் அவர்கள் தரும் நல ஆலோசனைகள் இடம்பெறும். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் UP ராஜு மற்றும் யூ நாகமணி ஆகியோர் வாசித்துள்ள மேண்டலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வி. அனிருத் ஆதிர்யா அவர்கள் கஞ்சிரா. காலை 10:45 ஓடி விளையாடு கால்பந்து இளம் வீரர் GK விசாகன் அவர்களோடு ஒரு சந்திப்பு.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 11 மணி. நேயர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்.